நேயர்களுக்கு இனிமையானதொரு காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8 சக ஆண்டு 1948 ஜோஷ்ட மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் நாள் இன்று சனிக்கிழமை. நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் மங்கள இசையோடு இனிதே ஆரம்பமாகின்றன.

நேர்களே, இனி கேட்கலாம் நாலொரு குரல். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ, விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள இந்த குரலுக்கான பொருள், விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ என்பதாகும்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:07. நேயர்களே, இனி நமது FM ரெயின்போவில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் வாழையில் நவீன சாகுபடி தொழில்நுட்ப முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்பவர்கள். காலை 6:55 சூழல் அறிவோம் நிகழ்ச்சியில் சதுப்பு நில காடுகளும் காலநிலை மாற்றமும் வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் நினைவலைகள் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோயாளிகள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02, 11:47 மெலடி மேஜிக், 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல், 12:02 பேசுங்க தோழா நேரலை நிகழ்ச்சி, 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள்.

மாலை 3 மணிக்கு கல்லூரி பொக்கல். வாசிப்பவர் நிவேதாஸ், நெறிப்படுத்துபவர் நிவேதாஸ்ரீ. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். 5 மணிக்கு அலையோடு விளையாட நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே விமல். 6:20 மணி முதல் 7 மணி வரையும், 7:02 மணி முதல் 7:15 வரையும், இரவு 7:25 முதல் 8 மணி வரையும் மனம் விரும்புதே. இரவு 8:05 மியூசிக் பை த பே, வெஸ்டர்ன் மியூசிக், சென்னை அஞ்சல். இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும், இரவு 7 மற்றும் 8 மணிக்கும் செய்தி சுருக்கம் இடம்பெறும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது எஃப்எம் ரெயின்போவில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்.

நேயர்களே, இனி நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா 8:02 முதல் 8:15 வரை, மீண்டும் 8:30 முதல் 8:45 மணி வரையும் தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இளையோர் நாடும் இனிய வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி, படைப்பு ஆகாஷவாணி உதகை சென்னை அஞ்சல். காலை 9 மணிக்கு அரங்கிசை ஆலப்புழா பி வெங்கடேசன் அவர்கள் பாட்டு, பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 12 மணிக்கு நேயர் நேரம் நிகழ்ச்சியில் தலைப்பு அனுபவமே ஆசான் நெறிப்படுத்துபவர் மலர்விழி. பிற்பகல் 12 மணிக்கு துலாக்கோல் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு. 12:15 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஏ ஸ்ரீநிதி. பிற்பகல் 12:30 பன்னிசை மாலை ஆர் வேதவள்ளி பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பிற்பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம். 2:15 என்றும் இனியவை. 2:40 பிரெஞ்ச் லெசன் ஆசிரியர் டாக்டர் எஸ் ஆனந்த வடிவேலு, மாணவர் ஜே மணிமொழி. 2:55 வானிலை அறிக்கை. மாலை 3:10 பன்மொழி பாடல்கள். மாலை 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் கே எஸ் சித்ரா அவர்கள் பாட்டு. மாலை 4 மணிக்கு ஒளிச்சித்திரம் வலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். மாலை 5 மணிக்கு இளைய பாரதம் இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சிகளின் வரிசையில் கல்லூரிகள் இடையே நடைபெற்ற பேச்சு போட்டியின் கால் இறுதி சுற்றின் வானொலி தொகுப்பின் நிறைவு பகுதி. நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஏ ஹத்திஜாபி. மாலை 5:30 சின்னஞ்சிறு கிளிகள் புதுச்சேரி பெத்துசெட்டிப்பேட் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி. மாலை 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்பு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கோடை உழவின் முக்கியத்துவம் குறித்து

சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை. தொடர்ந்து பலாமரம் பராமரிப்பு குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலே, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஸ்மிதா மோகாஷி அவர்களின் காயல் இசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷவாணி இந்தூர் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நேயர்களே, இன்றைய சேவை செய்தி. திருப்பாதிரிப்புள்ளியூர் அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி பெருவிழாவில் இன்று காலை திருத்தேர் வடம் பிடித்தல், 8:30 பஞ்சமூர்த்திகள் திருக்கோவில் வந்தடைதல். மற்றொரு சேவை செய்தி. கடலூர் வட்டம் மில்லாலி கிராமத்தில் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய 78-ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் இரவு பெருமாள், அர்ஜுனன், திரௌபதி திருவீதி உலா, மஞ்சள் நீர் உற்சவம் நடைபெறுகிறது. மேலும் ஆஞ்சால்புரம் திருநல்லூர் பெருமணம் திருவெண்ணீற்றுமை ஸ்ரீ சிவலோக தியாகராஜ சுவாமி தேவஸ்தான வைகாசி விசாக பெருவிழாவில் இன்று காலை 7:00 ஸ்ரீ நடராஜர் புறப்பாடு, 9:00 பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி தீர்த்தவாரி மாலை த்வஜாவரோகணம் நடைபெறுகிறது. தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
2: இன்று நாம் பேசப்போவது ஒரு எளிய வார்த்தை, ஆனால் அதன் பொருள் மிகவும் ஆழமானது. அந்த வார்த்தை புறங்கூறாமை. புறங்கூறுதல் என்பது என்ன? ஒருவர் நம் முன்னால் இல்லாத போது அவரை பற்றி தீயதாக பேசுவது, சிரித்த முகத்தோடு நட்பு காட்டி பின்னால் திரும்பி பழிப்பது. இது மனித உறவுகளை அழிக்கும் மிகவும் ஆபத்தான பழக்கம். இந்த உண்மையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் இலக்கியம் தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றது. திருவள்ளுவர் சொல்கின்றார், பகை சொல்லி கேலி பிரிப்பர், நகை சொல்லி நட்பாடல் தோறாதவர். சிலர் முகத்தில் சிரித்து பேசினாலும் பின்னால் பகையை விதைக்கும் வார்த்தைகளை பேசுவார்கள். அத்தகைய போலி நட்பு நெருங்கிய உறவுகளை கூட பிரித்துவிடும். இந்த குறளை அடிப்படையாக வைத்து சோமேசர் முதுமொழி வெண்பா என்னும் நூல் புறங்கூறாமை பற்றிய அறத்தை மிக அழகாக விளக்குகிறது. இந்த நூலை இயற்றியவர் சிவஞான முனிவர். 18ஆம் நூற்றாண்டில் திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் பிறந்தவர். இயற்பெயர் முக்கலாலிங்கர். துறவு நிலையில் சிவஞான முனிவர் என்னும் பெயர் பெற்றார். வெறும் 32 ஆண்டுகளே வாழ்ந்தாலும் இலக்கியம், இலக்கணம், தர்க்கம் என பல துறைகளில் நூல்களை படைத்தார். தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் சிறந்த புலமை பெற்றவர். இவர் இயற்றிய சோமேசர் முதுமொழி வெண்பா என்னும் நூலின் சிறப்பு என்னவென்றால், திருக்குறளில் 133 அதிகாரங்கள், அதற்கேற்ப இந்நூலிலும் 133 வெண்பாக்கள். ஒவ்வொரு வெண்பாவிலும் முதல் 2 அடிகளில் வாழ்வியல் சான்று, கடைசி 2 அடிகளில் திருக்குறள்.

0: முதுமொழி என்றால் பழமொழி, பல தலைமுறைகளை கடந்தும் உண்மையாக நிற்கும் சொற்கள். திருக்குறளை சாமானிய மக்களுக்கு எளிதில் புரிய வைக்கவே இந்நூல் எழுதப்பட்டது. இப்படி ஒரு சிறந்த நீதி நூல் புறங்கூறாமை பற்றி என்ன சொல்கின்றது என்பதை இன்று நாம் காண்போம். நாம் தினமும் ஒருவர் மற்றொருவரை பற்றி புறம் கூறுவதை பார்க்கின்றோம் இல்லையா? அலுவலகத்தில் ஒரு சக ஊழியரின் முன்னால் நட்பாக இருப்பார்கள். அவர் சென்றதும் அவரது திறமையை உழைப்பை பழிப்பார்கள். குடும்பத்தில் உறவினர் முகத்தில் இனிமையாக பேசுவார்கள். அவர் திரும்பிச் சென்றதும் அந்த வீட்டின் குறைகளை பட்டியலிடுவார்கள். நண்பர்கள் கூட்டத்தில் ஒருவரை புகழ்வார்கள். அவர் எழுந்து சென்றதுமே அதே வாயால் இழிவாக பேசுவார்கள். இதையே சிவஞான முனிவர் தமது சோமேசர் முதுமொழி வெண்பாவில் திருக்குறளோடு இணைத்து சொல்கிறார். உண்மையான நட்பை விரும்பாதவர்கள் புறங்கூறுவார்கள். அவர்கள் அன்பை வளர்க்கவில்லை, வார்த்தைகளை ஆயுதமாக்கி உறவுகளை பிரிக்கிறார்கள். புறங்கூறுதல் ஏன் இவ்வளவு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள். புறங்கூறல் நம்பிக்கையை உடைக்கிறது, உறவுகளை பிரிக்கிறது, பேசுவோனின் மதிப்பை குறைக்கிறது, சமூக நல்லிணக்கத்தையும் சிதைக்கிறது. ஒரு தவறான வார்த்தை கூட பல ஆண்டுகளான நட்பை உடைக்கும் சக்தி உடையது. 2000 ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவர் சொன்னதை 18 நூற்றாண்டில் சிவஞான முனிவர் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார். இன்றும் அது அதே உண்மையோடு நிற்கிறது. இதுதான் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பு. அப்படியெனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நேர்மையோடு வாழுங்கள், முகத்திற்கு முகமாக பேசுங்கள், புறத்தில் மௌனமாக இருங்கள், அல்லது நல்லதையே பேசுங்கள். நம் வீட்டில் அமைதி வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். நம் அலுவலகத்தில் நம்பிக்கை வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். நம் சமூகத்தில் நல்லிணக்கம் வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். புறங்கூறாமை என்பது ஒரு நாக்கின் ஒழுக்கம் மட்டுமல்ல, அது ஒரு மனசாட்சியின் அடையாளம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:14:42.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையானதொரு காலை வணக்கம். FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் SP பாலசுப்ரமணியம் குரலில்.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் எஸ் சரளா குரலில். நேரம் 6:29. எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் சோழமங்கலம் சகோதரிகள் குரலில்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 16 நாள் சனிக்கிழமை. நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். நிகழ்ச்சியில் வாழையில் நவீன சாகுபடி தொழில்நுட்ப முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் முதற்பகுதி. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: வீட்டில் போய் கேட்டதுக்கு வாழைத்தோப்புக்கு போயிருக்காரு சொன்னாங்க. வாழைத்தோப்பு இங்கதான் இருக்குது, ஆளை காணுமே. ஆனா உள்ள ஒரு இடத்துல ஏதோ வாழை மரம் லேசா அசைகிற மாதிரி இருக்கு. ஒருவேளை மண்ணுக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரோ. சரி, உள்ள போய் பார்ப்போம். கத்தமுத்து,
2: வாழைக்கு தண்ணி பாய்ச்சும் போது கூப்பிடுறது காத்தமுத்து குரல் மாதிரி கேக்குது. யாரு பாதா?
1: எப்பா கத்தமுத்து, நான் தான்ப்பா.
2: ஓ, காத்தமுத்து தான். வாப்பா வாப்பா வாப்பா.
1: என்னப்பா காலையிலேயே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிற?
2: ஆமா காத்தமுத்த, பூவன் கற்பூரவள்ளி மொந்த வாழையெல்லாம் போட்டுக்கிறேன்.
1: எப்பா வாழை கண்ணு இன்னும் நல்லா சரியா கிளம்புலியப்பா. சரி, கொஞ்சம் வா உட்காந்து பேசுவோம்.
2: சரி சரி,
1: வாழை சாகுபடியில என்னென்னலாம் தொழில்நுட்பம் நான் சொல்றேன்ப்பா, அதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிப்பா.
2: ஆமா காத்தமுத்த, நானும் பல வருஷமா பூவன் கற்பூரவள்ளி மொந்த தான் போட்டுக்கிறேன். ஆனா வருமானம் ஒண்ணும் வந்த மாதிரி தெரியல, ஏதோ நிலத்துல பயிரிட்டுறேன் அவ்வளவுதான்.
1: சரி சரிப்பா, பாப்பா அந்த மோட்டர் கொட்டாய் பக்கம் போய் உட்காருவோம்.
2: சரி சரி சரி. காதமுத்த, நீதான் வாழை தென்னை இதுலாம் நவீன சாகுபடியில தொழில்நுட்ப முறைகள்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுருச்சா, நிறைய விஷயங்கள் இருந்தா சொல்லுப்பா.
1: சரிப்பா சரிப்பா, சொல்றப்பா, வாப்பா உட்காருப்பா உட்காருப்பா.

0: பொதுவாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த பூவம் வாழை, இந்த கற்பூரவல்லி, இந்த மொந்தை, இதை விட்டா உங்களுக்குலாம் வேற வாழையே தெரியாதா?
1: அதான் நம்ம சைடு போடுறோம்.
0: எப்பா வாழையில் குட்டை வாழைன்னு ஒன்று இருக்குது.
1: அப்போ வாழைப்பழமும் குட்டையாக இருக்குமோ?
0: ஆமாம்ப்பா. அப்புறம் ரொபஸ்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கடையிலலாம் போனோம்னா வாழைத்தாருல, அதுதான் முக்கியமாக விற்கிது.
1: ஆமாங்க, அது மொத்தம் ஒரு வாழைப்பழம் கடைக்கு போனால் நீ சொன்னது என்னது தான்
0: ரொபஸ்டாம்பாங்க.
1: ஓ, அதை தம்பா சொன்னார் அந்த வாழைப்பழ கடைக்காரத.
0: ஆமாப்பா, பாக்குறது நல்லா பளிச்சுன்னு.
1: ஆ, நல்லா இருந்தது.
0: நல்லா இருக்கும்பா, அது தாராளமா நம்ம பண்ணலாம்.
1: சரி சரி.
0: அப்புறம் செவ்வாழை கூட பண்ணலாம்ப்பா நம்ம பகுதியில.
1: செவ்வாழை வளரும் இல்ல?
0: நல்லா வளரும்ப்பா,
1: நம்ம நிலத்துக்கு ஏத்த பயிர் தான்ப்பா அதுவும்.
0: ஆமாப்பா. அப்புறம் நீ சொன்ன இல்லையா பூவம் நீ போட்டிருக்கியா?
1: ஆமா.
0: அது ஒரு 11-14 மாசத்து பயிர். ஆனா நம்ம பகுதிகளுக்கு ஏற்ற ரகம் தான். ஏன்னா எந்த நேரத்திலயும் எந்த பண்டிகைக்கும்.
1: ஆமா ஆமா.
0: பூவம்பழம்னா அது ஒரு தினசுதான்.
1: ஆமாம்பா, அது ஒரு தனிச்சிறப்புப்பா அந்த பூவம்பழத்துல. எப்ப பார்த்தாலும் கிடைச்சுனே இருக்கும்.
0: எப்போதும் கிடைக்கும். அதிக நாட்கள் வந்து கெட்டு போகாம இருக்கும். அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னே, கற்பூரவல்லி போட்டிருக்கீங்க.
1: கற்பூரவல்லியா?
0: இது போக ரஸ்தாளி போடலாம். ஆனா ரஸ்தாளில ஒண்ணே ஒண்ணு என்னன்னா வாடல் நோய் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓஹோ.
0: ஆமா, அதனால அந்த விதை கட்டை இருக்குல்ல.
1: ஆமா,
0: போடுறோம் இல்லையா, அப்ப வந்து நம்ம அதை நேர்த்தி பண்ணி நடணும்பா.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி சரி.
0: அப்புறம் நேந்திரம் பழம் கூட நம்ம பகுதிகளில் செய்யலாம்ப்பா.
1: அது கேரளாவில் தானே நிறைய வழியா?
0: ஆமாப்பா, கேரளா சைடு அதிகமாக இருக்கு. ஆனால் நம்ம பகுதிகள்லையும் அதை போட்டு அதில் லாபம் எடுக்கிற விவசாயிகளும் இருக்காங்க.
1: அது தனி டேஸ்ட் பாது.
0: அப்புறம் கற்பூரவல்லி சொன்னேன், அது போட்டுட்டு இருக்க.
1: ஆமா.
0: அப்புறம் நெய் பூ ஒன்று ஒரு பழம் இருக்குப்பா.
1: நெய் பூனா?
0: ஆமாப்பா. இது போக கோ ஒன்று அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது, நல்ல ரேட்டு போகும்பா.
1: ஓஹோ.
0: மலவாழை பழம் இருக்குல்ல?
1: ஆமா,
0: அதோட குணத்தோடயே இருக்கும்பா.
1: ஓ, அது நல்லா டேஸ்டா இருக்கும்.
0: ஆமாப்பா, நல்ல ரேட்டு போகும்.
1: ஓஹோ,
0: நல்ல ரேட்டு போவோம். ஒரு 15 மாசத்து பயிரு. அப்புறம் மொந்தை, அது இல்லாத இடமே கிடையாது. 22 கிலோ வரைக்கும் ஒரு தாரோட இடம் இருக்கும்பா.
1: காத்து முத்த, இந்த வாழை ரகத்துல புது புது வகையெல்லாம் சொல்லிக்கிறப்போ எனக்கு.
0: ஆமாப்பா, எல்லாத்தையும் போடுப்பா. ஒன்னு கை விட்டாலும் இன்னொன்னு நம்மள தூக்கி நிப்பாட்டோம்.
1: ஆமா.
0: அப்புறம் இந்த கன்றுகள்லாம் வாங்கிட்டு வரல.
1: ஆமா,
0: அதை நான் என்ன சொன்னேன், அதை நேர்த்தி பண்ணி நடணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா.
1: ஆமா,
0: அது எப்படி என்னன்னு சொல்றேன் கேளுப்பா.
1: சரி சொல்லு சொல்லு.
0: சரி சரி. அந்த சொம்புல தண்ணி இருக்குல்ல, கொஞ்சம் தண்ணி கொடுப்பா.
1: காத்து முத்தா, தண்ணி அப்புறமேட்டு கொடுப்பா. இளநீர் 2 வச்சுக்கிறான், வெட்டுறான் குடினு.
0: ஆ சரிப்பா, வெட்டுப்பா வெட்டுப்பா.
1: குடிப்பா.
0: ஆ, நல்ல டேஸ்டா இருக்குப்பா. இது எப்படி தென்னை மரத்துல இருந்து கொண்டு வந்தானா?
1: ஆமா ஆமா.
0: ஓஹோ,
1: இது கேரளாவில இருந்து ஒரு கண்ணு வாங்கிட்டு வந்தேன் வரும்போது.
0: சரி சரி.
1: அந்த நட்டது தான் நல்லா காய் காய்க்குது.
0: ஓஹோ, யாழ்ப்பாணத்து தேங்கான்னு ஒரு காலத்துல சொல்லுவாங்களே, பெருசு பெருசா இருக்கும்.
1: அதே தம்பா இது.
0: ஓஹோ, அந்த மாதிரியா?
1: ஆமா ஆமா ஆமா.
0: நீ பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் இருக்கும் போது. சரிப்பா சரிப்பா. இப்ப வாழை கன்றுகள் தேர்வு, நேர்த்தி, அப்புறம் நடவு.
1: சொல்லுப்பா.
0: சொல்றேன்ப்பா. ஒன்னும் இல்ல, சீரான வளர்ச்சி, நல்ல மகசூல். இதுக்கு கன்றுகளை தேர்வு செய்யறது ரொம்ப முக்கியம். 3 மாத வயதான ஈட்டி கன்று.
1: கதை முதியா, தாய் மரத்துக்கு கீழே 2-3 கிளச்சி அடிக்கண்ணு கிளம்புல, அதுல முரட்டு கண்ணு மட்டும் நிக்கும், மத்ததெல்லாம் வெட்டிடணும். அதானே சொல்ற?
0: அந்த ஈட்டி கண்ணு இருக்குல்ல, அத மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து அதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு பயன்படுத்தணும்.
1: ஓஹோ.
0: அப்புறம் நேர்த்தி செய்யறது நான் ரொம்ப முக்கியம் சொன்னேன்.
1: ஆமா,
0: இந்த வைரஸ் நோய், கிழங்கு அழுகல் நோய், நூற்புழுக்களுடைய தாக்குதல், இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேர்வு செய்யப்பட்ட அந்த கிழங்கு இருக்குல்ல, அதனுடைய வெளிப்பகுதியில உள்ள வேறு, அப்புறம் அழுகிய பகுதியில மேலாப்புல அப்படியே மெல்லிசா சீவி அப்புறப்படுத்தணும்.
1: ஓஹோ.
0: அப்புறம் 100 லிட்டர் தண்ணீர்ல 180 மில்லி மோனோகுரோட்டோபாஸ், அதாவது கிட்டத்தட்ட 36% இது, அந்த மருந்த கலந்து இந்த கரைசல்ல கிழங்குகளை அப்படியே நம்ம கைய பிடிச்சி தோச்சி தோச்சி எடுக்கணும். இப்படி எடுத்த பிறகு நிழல்ல சுமார் 24 மணி நேரம் உலர்த்தி அப்புறம் நடுறது நல்லது. சரியா?
1: சரி. அதுமுத,
0: இதுக்கு பதிலாக இந்த தோல் சீவி கன்றுகளை சேற்று குழம்புல நினைச்சு அதன் மீது கார்போபியூரான் குருண மருந்த ஒரு கிழங்குக்கு 40 கிராம், அந்த அளவுலயும் நம்ம தூவி நடலாம். வாடல் நோயை கட்டுப்படுத்த 0.1% கார்பன் டைசிம் கரைசல்ல சுமார் 5 நிமிஷம் கிழங்கின நினைச்சு அப்புறம் நடவு செய்யணும்.
1: ஓஹோ.

0: இதுக்கு பிறகு நாம நஞ்சையில நட போறோமா இல்ல புஞ்சையில நட போறோமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். நஞ்ச வாழை பயிரிட அரை மண்வெட்டி ஆழம், லேசா மண்ணை பறிச்சு அதன் மேல் நேர்த்தி செய்த அந்த கன்றுகளை வச்சு மண்ணை அணைச்சு மிதிச்சு விட்டா போதும்.
1: சரி சரி
0: சரியா
1: சரி.
0: இதே தோட்டக்கால் வாழையா இருந்தா 45 கன சென்டிமீட்டர் அளவுல குழிகளை எடுத்து 10 கிலோ மக்கிய தொழு உரம், 50 கிராம் மாலத்தியான் தூள் இதெல்லாம் இட்டு அப்புறம் மேல் மண்ணோட நல்லா கலக்கி குழிகளோட நடுவுல நேர்த்தி செய்யப்பட்ட அந்த கன்றுகளை வச்சு மண்ணை மூடி அப்புறம் சுத்திலும் நல்லா மிதிச்சு இருக்கமாக்கணும். சரியா
1: சரி.
0: இந்த மாதிரி செய்யணும்பா. ரோபஸ்டா, நேந்திரம் இது போன்ற ரகங்களை இடைவெளின்னு பார்த்தோம்னா 1.8 மீட்டர், 1.8 மீட்டர் இந்த இடைவெளி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும்பா.
1: சரி சரி.
0: இப்படி பார்க்கும் போது ஒரு ஹெக்டருக்கு 3086 கன்று தேவைப்படும். அதாவது ரோபஸ்டா, நேந்திரம், குள்ள வாழை இருக்குல்ல, அது கொஞ்சம் கிட்ட கிட்ட நட்டுக்கலாம். அது 1.5 மீட்டர் அந்த இடைவெளி இருந்தாவே போதும்.
1: சரி சரி.
0: ஒரு ஹெக்டருக்கு 4444 கண்ணு தேவைப்படும்பா. சரியா
1: சரி. காதமுத்தா
0: இதெல்லாம் நீ செய்யணும்.
1: காதமுத்தா, வாழையில நவீன சாகுபடியினுடைய தொழில்நுட்ப முறைகளை பத்தி நிறைய சொன்னப்பா. நல்ல சிறந்த முறையா தான் இருக்குது. வாழைக்கு வர தண்ணி பாசினா நீ திடீர்னு கூட்டியா, அதனால நான் அந்த வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன்பா.
0: ஓஹோ, நேரத்தோட வேலையை முடிக்கணும்னு இப்ப என்ன பிச்சுட்டு போக சொல்ற?
1: ஆமா ஆமா ஆமா. அப்படி இல்லப்பா, மத்த தொழில்நுட்ப முறைகளை பத்தி நாளைக்கு கேக்குறேன்பா. வெயில் வேற ஏறின்னு இருக்குது, அதுக்குள்ள தண்ணியெல்லாம் பாய்ச்சி வாழைகளுக்கு மண்ணெல்லாம் அணைக்கணும் இல்ல, முடிச்சிடும்பா அந்த வேலைகள் எல்லாம் அதுக்குள்ள.
0: சரிப்பா கர்த்தமுத்து, நீ பண்ணுப்பா. ஏன்னா வேலை தானே நமக்கு ரொம்ப முக்கியம்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: நீ மண்ணை அணைச்சு தண்ணியை பாய்ச்சி இன்னும் வேலையை முடி. இந்த வாழையில நவீன சாகுபடி தொழில்நுட்பம் இன்னும் நிறைய இருக்குது. இப்ப வந்து நான் உனக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன வாழை இருக்குன்னு சொன்னேன், அப்புறம் கன்றுகள் தேர்வு, நேர்த்தி, நடவு, அப்புறம் குழி எடுக்கிறது, அப்புறம் நஞ்சையில பண்ணலாமா புஞ்சையில பண்ணலாமா இது வரைக்கும் சொல்லியிருக்கேன்.
1: ஆமா.
0: பாக்கி எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு சொல்றோம்ப்பா.
1: சரி,
0: நீ போய் வேலையை பாரு, நானும் கிளம்புறேன். சரி காத்தமுத்து, போயிட்டு வரட்டுமா?
1: சரி காத்தமுத்து, பாத்து போயிட்டு வா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் வாழையில் நவீன சாகுபடி தொழில்நுட்ப முறைகள் குறித்த முதற் பகுதி, காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். தொடர்வது மாநில செய்திகள்.
3: சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

தலைப்புச் செய்திகள். எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். குஜராத் மாநிலம் புச் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஊடுருவலை தடுக்கும் வகையில் ட்ரோன், ரேடார் மற்றும் நவீன வேலி அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் மக்கள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள், சிறந்த நிர்வாகம், உள்ளூர் காவல்துறையினரின் செயல்பாடுகள், ராணுவம் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். கடந்த 60 ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு படையினர் நாட்டை பாதுகாப்பதில் திறம்பட சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். தாய்நாட்டிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த 2000-க்கும் அதிகமான பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 2 தனியார் நிறுவனங்கள் கையெழுத்திட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்தியாவில் செமி

0: செமிகண்டக்டர் உற்பத்திக்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். செமிகண்டக்டர் துறையில் ஏராளமான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், பிரதமரின் ஊட்டச்சத்து இயக்கம், பிஎம் ஸ்ரீ திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி திட்டத்திற்கான நிதியை விடுவிப்பது மற்றும் அதன் பயன்பாடு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை திறம்பட அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஊட்டச்சத்து, திறன் மேம்பாடு, விளையாட்டு மற்றும் கலைகளில் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக தூத்துக்குடி துறைமுக நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பசுமை எரிசக்தி உற்பத்திக்கான முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான முன்மாதிரியாக திகழ்கிறது என்று கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான இந்தியாவின் இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு இதுபோன்ற நடவடிக்கைகள் பெரும் உத்வேகம் அளிக்கும் என்று திரு சந்தோஷ்குமார் சாரங்கி கூறினார். முன்னதாக இந்த துறைமுகத்தில் ஆண்டு ஒன்றுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறுகள் மீது எவ்வித தயக்கமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வருவாய்த்துறையின் வரவு செலவு குறித்த சரியான புள்ளி விவரங்களை அறிந்து கொள்வதற்கு 1 மாத கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிலப்பட்டா வழங்குவது தொடர்பான விவகாரத்தில் தவறு நடந்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாட்டிலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவாக உள்ள வண்டலூருக்கு ஆண்டுதோறும் 14 லட்சம் பேர் வருகை தருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் விலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுக்கும் வகையில் வேலிகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரியல் பூங்காவை பராமரிப்பதில் உள்ள குறைபாடுகள் குறித்து பொதுமக்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் மின்கம்பம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். போர்க்களத்தில் நிலவி வரும் தற்போதைய சூழல், யுக்ரைனுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நிலையில் உள்ளதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் தளங்களில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, ஒழுங்குமுறை விதிகள் ஆகிய அம்சங்களில் அரசும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் திரு வொல்காட்டர்க் வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் மாநில

0: மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் தொடர்பான புகார்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் கிர் வனப்பகுதியில் கடந்த வாரம் 8 சிங்கக்குட்டிகள் உயிரிழந்ததை அடுத்து வன விலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது. தேர்வுக்கு பிந்தைய நடவடிக்கைகளுக்கு இணையதளம் ஜூன் 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் 1.92 அமெரிக்க டாலராக உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான குறைதீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் திரு ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2 மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டியில் 43 புள்ளிகளுடன் ஹரியானா அணி வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி கர்நாடக அணியை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு 5 ரூபாய் பரிசுத் தொகையுடன் கோப்பையும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் ஹாக்கி போட்டியில் மும்பை மற்றும் செகந்திராபாத் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2 மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:55, 10 FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி
2: ஆகாஷவாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சதுப்புநில காடுகளும் காலநிலை மாற்றமும். வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள்.
4: மாங்குரூவ் காடுகள் அதாவது சதுப்புநில காடுகள் கடலோர பகுதிகளில் உவர் நீரில் வளரும் சிறப்பு வகை மரங்களை கொண்ட சதுப்புநில காடுகள் ஆகும். இந்தியாவில் சுமார் 46 வகையான உண்மையான சதுப்புநில தாவரங்கள் உள்ளன. இவற்றின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் இவை வளிமண்டலத்திலிருந்து நேரடியாக சுவாசிக்க சுவாச வேர்களை கொண்டுள்ளன. மாங்குரூவ் காடுகள் காணப்படும் மரவகைகளாக அபிசீனியா, ரைசோஃபோரா, சொனரேஷியா மற்றும் எக்ஸோகரியாவை சொல்லலாம். இந்த மரங்கள் சதுப்பு நிலங்களில் வாழ தேவையான தகவமைப்புகளை கொண்டுள்ளன. உதாரணமாக இந்த மரங்கள் அதிகப்படியான உப்பை வெளியேற்றும் சவ்வுகளை கொண்டுள்ளன மற்றும் தண்ணீருக்கடியில் ஆக்சிஜன் இல்லாத சூழலிலும் உயிர் வாழும் திறம் கொண்டவையாக உள்ளன. இந்த சதுப்புநில காடுகளில் தாவரங்களைப் போலவே பல விலங்கினங்களும் வளர்ந்து வருகின்றன. இந்த சதுப்புநில காடுகள் கடல் வாழ் உயிரினங்களின் கருவறை அதாவது நர்சரி என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இங்கு பல மீன் வகைகள், இறால்கள், நண்டுகள் மற்றும் கடல் வாழ் உயிரினங்களுடைய குஞ்சுகள் மாங்குரூவ் காடுகளின் வேர்களுக்கிடையே பாதுகாப்பாக வளரும் சூழ்நிலை நிலவுகிறது. மேலும் இங்கு அவைகளுக்கான உணவும் அதிக அளவில் கிடைப்பதால் அவை இங்கு நல்ல விதமாக தன்னுடைய இளம் பருவத்தை பாதுகாப்பாகவும் கழிக்கின்றன. மேலும் மாங்குரோவ் காடுகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட

பல வகையான பறவைகள் காணப்படுகின்றன. கடல்வாழ் உயிரினங்களான நண்டுகள், இறால்கள், சிப்பிகள் மற்றும் பல்வேறு வகையான மீன்கள் இக்காடுகளின் வேர்களுக்கிடையே பாதுகாப்பாக வளர்ந்து மீண்டும் கடலுக்குள் சென்று இனப்பெருக்கத்தை தொடங்குகின்றன. குறிப்பாக சுந்தரவன காடுகளில் ஆமைகள் மற்றும் முதலைகள் இச்சூழலில் வாழ்கின்றன. பெங்கால் டைகர் சுந்தரவன காடுகளின் சிறப்பம்சமாகும். அதே போல முதலைகள் ஒரிசாவில் உள்ள பித்தர்கனிக்கா மற்றும் மேற்கு வங்காளத்தில் உள்ள சுந்தரவன காடுகளில் காணப்படுகின்றன. இதில் பித்தர்கனிக்கா காடுகளில் 2 அடி முதல் 20 அடி அளவுள்ள முதலைகளை சாதாரணமாக காணலாம். நீர்நாய் மற்றும் மீன்பிடி பூனை ஆகியவை இந்த அலையாத்து காடுகளில் காணப்படும் சில பாலூட்டிகளாகும். காலநிலை மற்றும் சதுப்புநில காடுகளை பற்றி இனி பார்ப்போம். காலநிலை, ஓர்மண், ஓதையேற்ற இறக்கம், மண் மற்றும் காற்றின் வேகம் ஆகியவை சதுப்புநில காடுகளின் பரப்பளவையும் வகையையும் தீர்மானிக்கும் முக்கிய காரணிகள்.

0: பாலூட்டிகளாகும். காலநிலை மற்றும் சதுப்புநில காடுகளை பற்றி இனி பார்ப்போம். காலநிலை, ஓர்மண், ஓதையேற்ற இறக்கம், மண் மற்றும் காற்றின் வேகம் ஆகியவை சதுப்புநில காடுகளின் பரப்பளவையும் வகையையும் தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாகும். வெப்பநிலை ஏற்ற இறக்கம், ஈரப்பதம், மழைப்பொழிவு, மழை நாட்களின் எண்ணிக்கை, சீரான காற்று ஓட்டம், கதிர்வீச்சு மற்றும் அப்பகுதியில் உள்ள நன்னீர் ஓட்டம் போன்ற காலநிலை காரணிகள் சதுப்புநில காடுகளின் வளர்ச்சிக்கும் தொடர்ச்சிக்கும் மிக முக்கியமான காரணிகளாக செயல்படுகின்றன. கடந்த 1000 ஆண்டுகளில் பசுமையில்ல வாயுக்கள் மற்றும் ஏரோசால்களின் செறிவு கிட்டத்தட்ட 31 விழுக்காடுகள் அதிகரித்துள்ளது. இது நடப்பு நூற்றாண்டில் இன்னும் வேகமாக அதிகரிக்கக்கூடும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. 2100ஆம் ஆண்டிற்குள் புவி வெப்பநிலை உயர்வு 1.4 முதல் 5.8 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது கடந்த நூற்றாண்டின் உயர்வை விட அதிகமாகும். இதேபோல் வட அரைக்கோளத்தில் 20ஆம் நூற்றாண்டில் கண்ட மழைப்பொழிவு 5 முதல் 10 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இருப்பினும் சில பகுதிகளில் குறைவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. புவி சராசரி கடல் மட்டமும் உயர்ந்துள்ளது மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் இது மிக அதிக விகிதத்தில் உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு பகுதியில் உள்ள சதுப்புநில காடுகளின் காலநிலையை ஆவியாதல், நீராவி போக்கு மற்றும் மழைப்பொழிவு ஆகியவை நிர்வகிக்கின்றன. சராசரி ஆண்டு மழைப்பொழிவு மற்றும் சாத்தியமான ஆவியாதல் நீராவி போக்கு ஆகியவற்றின் விகிதத்தின் அடிப்படையில் உலகின் சதுப்புநில காடுகளை 4 வகைகளாக பிரிக்கலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சதுப்புநில காடுகளும் காலநிலை மாற்றமும். வாசித்தவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். நாட்டின் மக்கள் தொகையை பாதுகாப்பதற்கு நமது எல்லைகளை பாதுகாப்பதோடு சட்டவிரோத குடியேற்றத்தை ஒழிப்பதும் முக்கியமானதாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் புஜ்நகரில் நேற்று இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் முக்கியத்துவம் வாய்ந்த G7 மற்றும் G13 எல்லை காவல் நிலையங்களை திறந்து வைத்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிக வெப்பம் காரணமாக புதுச்சேரியில் இயங்கும் அனைத்து பள்ளிகளும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி திறக்கப்படும் என்று தெரிவித்தார். மாநில அந்தஸ்து பெற மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று கூறிய அவர், புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை தமிழக மற்றும் கர்நாடக அரசுகளை கேட்டு பெறுவோம் என்றும் கூறினார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று வைகாசி விசாக பெருந்திருவிழா நடைபெறுவதையொட்டி செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் ஆகியோர் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற IPL கிரிக்கெட் தொடரின் தகுதி சுற்று 2ல் முதலில் களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை குஜராத் டைட்டன்ஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: நேரம் 7:02. FM ரெயின்போவில் தொடர்வது புதுவை புதுமையில் நினைவலைகள் நிகழ்ச்சி. அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: நேர்களுக்கு வணக்கம். நினைவலைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னோட கூட திரு தில்லை ஸ்ரீனிவாசன் அவர்கள் தொலைபேசி வழியாக இணைப்புல இருக்காங்க. சார் வணக்கம்.
6: வணக்கம்.
5: நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க முதல்ல. என்ன நினைவுகளை ஷேர் பண்ண போறீங்க?

0: அதை பத்தியும் சொல்லுங்களேன்.
1: நான் வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரத்திலேருந்து பேசுகிறேன் மேடம். நான் வந்து நினைவலைகள்னு சொல்லும்போது என்னுடைய சகோதரி, எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அக்கா, எங்கள் அவங்க தில்லை நகி, நான் தில்லை ஸ்ரீனிவாசன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அப்பா விரும்பி எங்களுக்கு இந்த பேரை சூட்டினார். எங்கள் ஊரோட சிதம்பரத்தோட பேர் விளங்கணுங்கிறதுக்காக, தில்லைக்காளியை வழிபடுவாருங்கிறதுக்காக. அவரும் ஒரு ஆசிரியர். அந்த ஒரு சிறு குடும்பத்திலேருந்து பிறந்து வந்த நாங்கள், எங்கள் அக்கா தான் எனக்கு எல்லாமே ரோல் மாடல், எனக்கு ஒரு இரண்டாவது அன்னை மாதிரி. அவங்க இச்சமயம் இந்த வானொலி நிகழ்வில் பேசி கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் எங்களோட இல்லை, அவங்க தவறி ஒரு 4-5 ஆண்டுகள் ஆகுது. தந்தையார் வழி காட்டிய வழியில் வந்து என்னை படிக்க வச்சு என்னை சிறப்பாய் ஒரு ஆசிரியராய் உங்கள் முன்னாடி இன்னைக்கு நின்று பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்த, என் கூட என் நினைவுகளில் கலந்திருக்கக்கூடிய தெய்வம்னு சொன்னா மிகையாகாது, தில்லைநாயகி அக்கா அவங்க.
0: நீங்களும் ஆசிரியர் அப்படியா?
1: ஆமா,
0: அவங்களும் ஆசிரியரா?
1: அவங்களும் ஆசிரியர், அவங்களும் ஆசிரியர், நானும் ஆசிரியர்.
0: அப்போ உங்க தந்தையாரும் ஆசிரியர்?
1: எங்க தந்தையாரும் ஆசிரியர், எங்க அம்மா இல்லத்தரசி ஆர்ஜீவா.
0: ஓகே ஓகே, நீங்க ரெண்டு பேர் தானா?
1: ரெண்டு பேர் தான். இப்ப இருக்கிறது நான் மட்டும், நானும் எங்க அம்மாவும், எங்க அப்பாவும், எங்க அக்காவும் தவறி போயிட்டாங்க.
0: அவங்களை பற்றிய நினைவுகள்னா, நீங்க எப்படி சின்ன வயசுல அந்த சண்டை போடுவாங்க இல்லையா, அக்கா தம்பி அந்த மாதிரி எதுவும் இல்லை?
1: அதுல வந்து நாங்க வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அக்கா தம்பி,
0: ஒரு சின்ன சண்டை கூட கிடையாது?
1: கிடையாது. எங்க அப்பா சொல்லுவாரு, தம்பி பத்திரமா பாத்துக்கம்மா, சொன்ன பேச்ச கேட்டு அவரு என்ன ஆகணும்னு அவரு கேளு அப்படின்னு கேட்டா எங்க அக்கா சொல்லுவாங்க ஆசிரியர்னு அவங்க சொல்லுவாங்க. அதுல நானும் ஆசிரியர் ஆகும் அப்படின்னு சொன்னோடனே சிரிப்பாங்க எங்க அக்கா. அப்ப நல்லா படிக்கணும், கான்பிடென்டா இருக்கணும், சேட்டைகள் எல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு முன்மாதிரி ஆசிரியர்னா அப்படின்னு சொல்லி சொல்லி பக்கத்துல இருந்து எல்லா இடத்துக்குமே கைப்பிடிச்சு, அவங்க இறக்கக்கூடிய 4 ஆண்டுகளுக்கு முன்னர் வரைக்குமே அவங்க கட்டுப்பாட்டுல அவங்க கையிலுக்குள்ளதான் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் அவங்க இறந்த பிறகுதான் நான் வெளி உலகத்தையே தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஒரு கண்டிப்பான
0: வயசு மூத்தவங்க, அவங்க
1: அவங்க ஒரு 3 வயது மூத்தவங்க.
0: அவ்வளவுதானா?
1: 3 வயது தான், 3.5 வயது தான் எனக்கு அவங்களுக்கும்.
0: ஆனாலும் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து,
1: தாய் ஸ்தானத்துல இருந்து இவருடைய என்னுடைய மகன், இவர் எங்க போனாலுமே நான் சொல்றத கேட்பாரு, அவர் சொல்றத நான் கேட்பேன் அப்படின்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி, இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்க கூடாது, ஒரு கண்டிப்பான ஆசிரியர் அவங்க. நான் இருந்து அவர் ஒரு ஃபுல்ஃபில் முழு மனிதன் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இடையிலேயே காலம் செய்த ஒரு சில விளைவுகள் மாறி போயிடுச்சு, சூழ்நிலைகள் மாறிடுச்சு.
0: அவங்களுக்கு திருமணமாகி அவங்க போகல?
1: அவங்க அவங்க திருமணமாகி போல, சடன்ல அவங்களுக்கு அந்த கொரோனா டைம்ல உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சுங்க. அதுல சிவியர் ஆயிட்டாங்க அவங்க, படுத்து படுக்கை ஆயிட்டாங்க, அதோட அவங்க காலம் ஆயிட்டாங்க. அவங்க இப்ப இருந்திருந்தாங்கன்னா நான் 40-43 வயது இருக்கும். அவங்க 30-38 செத்துட்டாங்க, இருந்துட்டாங்க. கண்டிப்பா இருப்பாங்க, யாருன்னு இறங்க முடியாது. அவங்க கோல்ல கரெக்டா இருப்பாங்க. இப்போ தனக்குன்னு பிறருக்கும் சரியான வழியை காட்டணும், வந்து சேர்றவங்களுக்கும் ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்.
0: ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு ஊட்டி விட்ட தருணம், அல்லது பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுத்த தருணம், அந்த மாதிரி ஏதாவது?
1: அது வந்து நாங்க 6ஆம் வகுப்பு படிக்கும்போது, 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அவங்க என்டர் ஆனாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, கணக்கெல்லாம் எனக்கு சொல்லி தருவாங்க, 6ஆம் வகுப்பு கணக்கு. அதே மாதிரி நான் 10th போகும்போது அவங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சாங்க. அதெல்லாம் கிட்டக்க இருந்து கணக்கெல்லாம் தனிப்பட்ட கவனம் செலுத்தி டியூஷன்லயும் போய் சொல்லி, ஸ்கூல்லையும் சொல்லி, தனிப்பட்ட முறையில் அவங்க ஷார்ட்கட்ஸ் நிறைய சொல்லி தருவாங்க. அதே மாதிரி உணவுன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய சான்று சரிபார்ப்பு, நான் பணி ஏற்க செல்லும் முன் சான்று சரிபார்ப்பு, நான் இப்ப தற்காலிக ஆசிரியரை தான் இருக்கிறேன், சான்று சரிபார்ப்புக்கெல்லாம் என் கூடிய காலையில 1 மணிக்கே கிளம்பி வந்தவங்க கும்பகோணமுக்கு. அதெல்லாம் மறக்க முடியாது. அந்த நேரத்தில் ஊட்டி விட்டு சாப்பிடாம உட்காந்துருந்தாங்க. என்னென்ன கேள்வி கேட்டாலும் பயப்படாமல் பதில் சொல்லுங்க, நீங்கள் வாத்தியார் தான் அப்படின்ட்டு என் கூட அந்த அரசு தேர்வுகள்லாம் என் கூட துணையாகவே வருவாங்க. எல்லா இடத்துக்கும் ஒரு ஆண் துணை போல வருவாங்க. ஆனால் கரெக்டாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக இருந்தால் எல்லாமே வந்து சேரும். அதேமாரி அண்ணன்னா நடக்கிறது அப்டேட் பண்ணி சொல்லிக்கணும், என்னென்ன கிளாரிஃபிகேஷனும் கேட்டுக்கணும், ஒழுங்காக இருக்கணும், அப்பா வந்து என் கையில் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வாங்க, ஃபஸ்ட்டு வரனாலும் பெஸ்ட்டாக வாங்க, எல்லார் மனசுக்கும் பிடிச்சவராக வாங்க அப்படிம்பாங்க. யாருக்கையும் ஒரு தவறான பிம்பத்தை உண்டாக்காதீங்க, ஒரு நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிடிக்ஷனாக ப்ரிடிக்டராக இருப்பாங்க. இது செஞ்சால் இதுதான் வரும்னு ஒரு கத்தி போல இருப்பாங்க. யாருமே உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி அளவுக்கு மீறி பேச மாட்டாங்க, தான் சொல்றதை கேட்கணும்னு வாதமும் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் மறக்கவும் முடியாது. அவங்கள நீங்க வாத்தியார் அப்படின்னு சொல்லி எனக்கு பேர்லாம் போட்டு, என் எழுத்து நான் படித்ததெல்லாம் போட்டு எழுதி எனக்கு போர்ட் ப்ரெசன்ட் பண்ணி எங்கள் வீட்டில் மாட்ட சொன்னாங்க உங்க பேருக்கு கீழே.
0: உங்க படிப்பு என்ன?
1: என்னுடைய படிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎட் எம்ஏ பிஎட் எம்ஃபில்.
0: என்ன சப்ஜெக்ட் உங்க?
1: நான் தமிழுங்க, நான் தமிழ்.
0: தமிழ் ஆசிரியர்?
1: தமிழ் ஆசிரியர். அவங்க அவங்க கணக்கு ஆசிரியர் இல்லை, அவங்க வரலாற்று ஆசிரியர் அவங்க.
0: ஆனால் கணக்கு நல்லா போடுவாங்க?
1: கணக்கு நல்லா போடுவாங்க, எல்லாத்தையுமே அவங்க கற்றுப்பாங்க. ஷார்ட்கட்ஸ் வச்சு, நோட்ஸ் வச்சு, ஒரு ஒரு ஐடியா வச்சு ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அவங்க எல்லாம் ஆல்ரவுண்டர் மாதிரி அவங்க பிஜி மட்டும் போனாங்க, பிடிஆ போனாங்க, நாங்க செகண்ட் கிரேட் படிச்சு

0: அப்புறம் இதெல்லாம் கரஸ்பாண்டன்ஸ்ல முடிச்சுக்கிட்டோம். அதுவும் அவங்களோட கைடன்ஸ்ல தான். நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க ரெகுலர்ல படிக்கிறது முன்னாடி ஸ்கூலுக்கு போய் கத்துக்குங்க எல்லாத்தையும். ஸ்கூல்ல கலப்பணி ஆட்டுருங்க, பசங்க எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்குங்க, அதுக்கு உங்களை தேர்வு பண்ணிக்கங்க. நீங்க கல்லூரி சென்று படிக்க வேணாம், கரஸ்ல கூட படிச்சுக்கலாம். நீங்க பள்ளிக்கூடத்துல போய் என்ன தொடக்க பள்ளியில நிலவரங்கிறத பாருங்கன்னு அவங்க அவங்க எல்லாத்தையுமே களம் கண்டு கத்துக்குங்க.
1: அந்த அளவுக்கு அவங்க ஒரு சான்றா வாழ்ந்திருக்காங்க.
0: சான்றா வாழ்ந்திருக்காங்க, நிச்சயமாக நிச்சயமாக.
1: சரிங்க, அவங்களுக்கு இப்போ அவங்களை ஞாபகப்படுத்துறது மாதிரி ஏதாவது ஒரு பாடல் அவங்களுக்கு நீங்க வந்து அர்ப்பணிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு பாடலை?
0: பாசப்பறவைகள் படத்துல இருந்து சிவகுமார் ராதிகா பாடிருப்பாங்க, தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயில். உங்க கேளடி கண்மையில வந்து கற்பூர பொம்மை ஒன்று, அதுல எங்க அப்பாவை வச்சு லாஸ்ட்ல எங்க அப்பா அந்த மாதிரி பாட்டை பாடியே கட்டினாரு. அவங்க படுத்திருந்தப்ப சரியா இல்லாதப்ப எஸ்பிபி சார் பாடுவார் அந்த பாட்டை. அந்த பாட்டை அவங்க ஜாலி வெர்ஷன்லயும் கேட்பாங்க, அந்த சேட் வெர்ஷன்லயும் கேட்பாங்க. கடைசியில அந்த பாட்டை அவங்களுக்கே பொருத்தமா போச்சு. அந்த மாதிரியே நடுவுல உடல்நிலை சரியில்லாம போச்சு, பொறிஞ்சு போயிட்டுரு. நான் வானொலியில சொல்லும் போது குறிப்புகள் எழுதும் போது இந்த பாடல் அவருக்கே பொறிஞ்சு போயிட்டு இறுதியில் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்புகள் எழுதுவது உண்டு. அவங்களே ஒரு ஒன் மேன் ஆர்மி, எது நடக்கலனாலும் முன்னாடி போகணும் வாங்க, அடிச்சு தூள் பண்ணிட்டு போனோம்
1: என்னுடைய
0: டென்த்ல வந்து கணக்குல பாஸ் பண்ணவே முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரு 3 மாசத்துல எனக்கு ட்ரெயின் அப் பண்ணி என்ன ஒரு லெவல் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ் குரூப் எடுத்து நான் மார்க் நிறைய எடுத்துட்டேன். ஐயோ ஒரு மேக்ஸ் குரூப் எல்லாம் போட மாட்டாரு, ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர் ஆகணுங்கிறாரு, இவர் சி குரூப் மாத்தி விடுங்க, எந்த டீச்சர் இவர இந்த குரூப்ல வச்சதுன்னு அங்க சடனா கேட்டு இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு அவங்க ஒரு காரணம். காலையில ஏ குரூப், சாயங்காலம் சி குரூப், அப்புறம் அந்த குரூப்பை வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரியே யாருப்ப அந்த பொண்ணு வந்து கத்துறாங்க கார்டின் ஸ்கூல்ல இருந்து. இல்ல சார் அவன் போட்டீங்கன்னா ஃபெயில் ஆயிடுவோம், அப்புறம் வாஜியார் ஆகணும்னு அவரு போய் ஃபீல் பண்ணுவாரு, அவரை செகண்ட் கிரேட் டீச்சர் ஆக்கணும், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆக்கணும், ஆசிரியர் ஆக்கணும்னு சொல்லிட்டு சி குரூப் மாத்தி விட்டாங்க. அதெல்லாம் அடிச்சு தூள் பண்ணிடுவாங்க, பயப்படவே மாட்டாங்க. எதுக்கும் வெட்டும் ஒண்ணு துண்டும் ஒண்ணுதான். உங்கள்கிட்ட நிறைய நிகழ்வுகள் இருக்கு இதுல சொல்றதுக்கு.
1: நீங்க நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கத்துக்கிட்டீங்க. இத மாத்திரம் நான் கண்டிப்பா என் வாழ்நாள்ல நான் மாத்திரம் இல்ல மத்தவங்களுக்கும் நான் சொல்லணும். இது அவங்க பண்ண விஷயம்.
0: என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ரகசியம் சொல்றாங்க, இதை ஃபாலோ பண்ணிக்கீங்கன்னு. புறம் கூறாமை அதை சொல்லணும்னு அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி. யார் எப்படியோ மனசுல வச்சுக்க வெளில சொல்லாத. ஒரு சில ரகசியங்கள் உன்னுடைய நண்பர்ல இருந்தாலும் உறவினர் இருந்தாலும் சொல்லுவாங்க, அதை வெளியில சொல்லாத. கடைசி வரைக்கும் சொல்லாம இருந்தாதான் உன்னை மதிப்பாங்க, இந்த ரகசியத்துக்கும் மதிப்பு அதுதான் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்றோம்னு வச்சுங்க, கடைசி வரைக்கும் அந்த விஷயம் அவங்களுடையதான் இருக்கும். அவங்க மறித்து போன பிறகு நாங்க ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்கள்ட்ட இருந்து. இப்படிலாம் இருக்கணும், கைகள் முடிந்ததான் மதிப்புங்கிற மாதிரி, அந்த வெறும் கைகளுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சில விஷயம் நம்ம சொல்லிட்டோம்னா அது அப்படியே அமைதியா நம்ம கூட தான் இருக்கணும், வேற எங்கேயும் அது ஃப்ளோ ஆகக்கூடாதுங்கிறதுல அவங்க வைராக்கியமானவங்க.
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேரம் கருதி நான் இதோட நிறுத்த வேண்டிய சூழ்நிலை.
0: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா.
1: நீங்க ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க அவங்கள பத்தி. நல்ல ஒரு நபரை பற்றிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னு நானும் நினைச்சுக்கிட்டேன்.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: இப்போ தவறி போயிருக்கிற அல்லது உங்களோடு தற்பொழுது இல்லாத உங்களுடைய தந்தைக்கும் சகோதரிக்குமான
0: கற்பூர பொம்மை ஒன்று
1: அந்த பாடல நான் ஒளிபரப்பு செய்யறேன்.
0: சரிங்க மேடம்,
1: நன்றிங்க.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேகாலயா தலைநகர் ஷிலாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கின் தொடக்க அமர்வில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சி நடவடிக்கைகளில் பங்கேற்க செய்யும் நோக்கில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கொள்கைகள் வகுப்பது, தலைமைத்துவ பண்பை மேம்படுத்திக் கொள்வது போன்ற நிகழ்ச்சிகள் மை பாரத் இணையதளம் வாயிலாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் மற்றும் கள அதிகாரிகளுக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பு இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே வலியுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இளையோர் சங்கங்கள் மற்றும் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதன் வாயிலாக வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள இளைஞர்களால் தவறான பாதையில் செல்லாமல் தடுக்க முடியும் என்று அவர் கூறினார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சவால்களை கண்டறிந்து இளைஞர்களை சிறந்த முறையில் வழிநடத்த உதவிடும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக அவர் கூறினார். நாள்தோறும் 2000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். பெட்ரோல் நிரப்பு மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால், அவரது

0: இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையேயான பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று அவர் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் எல்லைகளை வரையறை செய்வது, எல்லைப்புற மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உகாண்டாவில் நிலவி வரும் பொது சுகாதார சூழலை கருத்தில் கொண்டு மருந்துகள் உட்பட தேவையான உதவிகளை அந்நாட்டிற்கு வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக புலம்பெயர்வது தொடர்பான கேள்விக்கு அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். வளைகுடா பகுதியில் 11 இந்திய கப்பல்கள் நிற்பதாகவும் 14 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா வந்தடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர அடுத்த வாரத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இந்தியா வரவுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கான முயற்சிகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைநகர் பனாஜியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். கோவா விடுதலை பெற்றதில் இருந்து இந்தியாவின் ஒரு மாநிலமாக உருவெடுத்தது வரையிலான பயணத்தை குறிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி வெளியிடும் வருடாந்திர அறிக்கையில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற நிதி மோசடி தொடர்பான வழக்கு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த நிதியாண்டில் இதன் மதிப்பு 48,021 கோடி ரூபாயாக உள்ளது என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. பொது மற்றும் தனியார் வங்கிகளில் நடைபெறும் நிதி மோசடிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ள போதிலும் அண்மை ஆண்டுகளில் அதன் மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிமை கோரப்படாமல் உள்ள நிதிசார் சொத்துக்கள் குறித்த தகவல்களை எளிதாக கையாளும் வகையில் பொது இணையதள சேவையை நிதிசார் சேவைகள் துறை தொடங்கியுள்ளது. பொதுத்துறை வங்கிகள் கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. உரிமை கோரப்படாத வைப்புத் தொகை, காப்பீடு, பங்குகள், டிவிடன் மற்றும் பரஸ்பர நிதி போன்றவை குறித்த தகவல்களை பெறுவதற்கான வசதிகளும் இந்த இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளம் எளிதில் பயன்படுத்தும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்களை மையமாக கொண்ட நிதிசார் கட்டமைப்பாகவும் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 958 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 397 வார்டுகளிலும், சிரோன்மணி அகாலிதள் 192 இடங்களிலும், பிஜேபி 172 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஈரான் உடனான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வென்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் குறித்து எவ்வித ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என்று ஈரான் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா மத்திய பிரதேசத்தில் இன்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு

0: வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25, 2 நொடிகள்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயாளிகள் செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
3: வணக்கம். நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து சில நேரங்களில் பாத்தீங்கன்னா வந்துட்டு மருந்துகள் எடுக்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். டாக்டர், நான் உணவு கட்டுப்பாடுல இருந்துக்கிறேன். இன்சுலின் வந்து செயல்பாடு என்பது வருடங்கள் சர்க்கரை நோய் கண்டுபிடிச்சு வருடங்கள் ஆக ஆக இன்சுலினுடைய செயல்பாடு, அதாவது கணையத்தினுடைய செயல்பாடு குறைஞ்சுகிட்டே வரும். சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து உடம்பு வேலை செய்யறது காரணமாக எப்ப நம்ம இன்சுலின்
4: கிடையாது. சோ மிக முக்கியமா நமக்கு வந்து இந்த இன்டர்கரன்ல, அதாவது நோய் பாதிப்பு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணும், அதுல சிக் டே கைட்லைன்ஸ். சிக் டேனா என்னன்னா சுகர், இன்சுலின், கார்போஹைட்ரேட், கீட்டோன், இதனுடைய அக்ரோனிம் தான் இது SICK. அதாவது சர்க்கரை அளவு பரிசோதனை பண்ணிக்கணும், அது செல்ஃப் மானிட்டரிங், பிளட் குளுக்கோஸா இருக்கலாம் இல்ல லேப்ல பண்ணிக்கலாம். இன்சுலின் அளவை குறைக்கணும் ஒழிய நிறுத்த கூடாது, மிக முக்கியமானது. நிறைய பேர் வந்து என்னன்னா ஜோரம் அடிக்குது டாக்டர், எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு, நான் இன்சுலின் எடுத்து, அந்த நேரத்தில் இன்சுலின் அளவு தேவை அதிகமா இருக்கு. சாப்பிடலனா அளவை குறைச்சுக்கங்க, சர்க்கரையை செக் பண்ணி அந்த குறித்த இன்சுலின் போடுங்க. ரெண்டாவது கார்போஹைட்ரேட் வச்சுக்கோங்க கையில எப்பவுமே.
3: உடல் பருமன் என்பது 35 வயதுக்கு இல்ல 15 வயதுக்காரன் கூட வருது. உடற்பயிற்சி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இது இல்லாம நிறைய மருந்துகள் சக்கரை நோயை வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்றாங்க. பட் அது வந்து எவ்வளவு தூரத்திற்கு வந்து சாத்தியம் என்பது தெரியவில்லை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் அதை சாத்தியம் சொல்லிட்டு போய் வந்து அந்த மருந்துகள் எடுத்து

0: நிறைய பின்விளைவுகளோட வந்து இருக்காங்க. சோ நீங்க தக்க மருத்துவருடைய அனுமதி இல்லாமல், அறிவுரை இல்லாமல் மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கங்க. மருத்துவருடைய அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்க. பீரியாடிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் ரொம்ப முக்கியமா குளுக்கோமீட்டர் ரொம்ப காஸ்ட்லியே கிடையாது. நீங்க வாங்கி செக் பண்ணிக்கலாம், அதை ரெக்கார்ட் டைரிய மெயின்டைன் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல சாப்பிட்டதுக்கு முன்னாடி வந்து 130 குள்ளையும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து 160 குள்ளையும் வச்சு வாழ்க்கை முறை மாற்றங்கள், மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி, தக்க மருந்துகள், உடற்பயிற்சி போன்ற அனைத்தையும் நம்ம வந்து நல்ல முறையில் கடைபிடிக்கும் பொழுது சக்கரனுடைய பாதிப்புகளான சிறுநீரக பாதிப்பு, கண் பாதிப்பு, இதய பாதிப்பு, கால் இழப்பு போன்ற பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு நல்ல முறையில் நமது வாழ்வை வளமாக வாழலாம் என்பது எனது கருத்து. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயாளிகள் செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
3: நேர்களே, இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2026 விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் என்பது 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருது வீரத்திறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள், விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் awards.gov.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி July 31, 2026. பரிந்துரைகளை அனுப்பும்போது கவனிக்க வேண்டியவை: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும்.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் உற்சாகமான இனிய சனிக்கிழமை காலை வணக்கம். சனிக்கிழமெல்லாம் வந்துட்டாலே ஒரு தனி ஜாலி தான் வந்துடும் தெரியுங்களா. வீக்கெண்ட் வந்தாச்சு, நிறைய சாப்பிடணும், நிறைய தூங்கணும், நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், அப்பப்பப்பா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும், என்ன எத்தனை பிளான். நம்மளை ஜாலியா ஃப்ரெஷ் ஆக்கக்கூடிய இந்த வீக்கெண்டை கண்டிப்பா நம்ம என்ஜாய் பண்ணியே ஆகணும். ஸோ அதே என்ஜாய்மெண்ட்டோட அதே உற்சாகத்தோட உங்களுடைய மூளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைகளை நாங்கள் கொடுப்போம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவான என்னதான் ஜாலி என்ஜாய்மெண்ட் இருந்தாலுமே நம்ம அறிவு வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கணும் அப்படின்றது கண்டிப்பா முக்கியம். காரியம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா முக்கியம் அப்படின்னு சொல்ற மாதிரி, சோ நம்மளுடைய ஜெனரல் நாலேஜ வளர்த்துக்கிற மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் உங்களுக்கு வந்து உங்களை சொல்ல வைக்கிறோம். சோ வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட இன்றைய கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்பது நான் உங்கள் அன்பு தோழி.

அன்பரசி, இன்னைக்கு வணக்கம் மக்களை நிகழ்ச்சியோட எஃபி குவஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில முதல் புவி வெப்ப மின் திட்டம் எங்கு உருவாக்கப்பட உள்ளது அப்படிங்கறது தான் ஸ்ட்ரைட்டா நான் குவஸ்டினுக்கே வந்துட்டேன். சோ குவஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்க சொல்லலாம். மறுபடியும் நான் கேள்வியை ரிப்பீட் பண்றேன். இந்தியாவில் முதல் புவி வெப்ப மின் திட்டம் எங்கு உருவாக்கப்பட உள்ளது? சோ வெப்ப மின் திட்டம் எங்கு உருவாக்கப்பட உள்ளது அப்படின்ற இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். நம்மளுடைய எஃபி பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கறது தான். சோ கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் சொல்லிக்கிறேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாங்கோட நம்மளுடைய ஷோ வந்து போக போகுது. இசை வீசி அப்படின்ற பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: முதல் புவி வெப்பமின் திட்டம் எங்கு உருவாக்கப்பட உள்ளது அப்படிங்கிற இந்த கேள்விக்கு வந்து நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கேள்விதான் இன்றைய நமது எஃபி க்வெஸ்டினாவும் நம்ம போட்டிருக்கோம். சோ இத பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? சோ எங்க அமைக்கப்பட உள்ளது அப்படிங்கறது தான் உங்களுக்கான க்வெஸ்டின். சோ அது மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க, இல்ல மத்த டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து நிறைய ஃபுல்லா டீடைல்ஸ் எல்லாமே எடுத்து போட்டுட்டே இருக்கீங்க. அது அப்படி நம்ம லைட்டா தெரிஞ்சுக்கலாம். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா புவி வெப்ப ஆற்றல் அப்படிங்கறது பூமியுடைய உட்புறத்துல இயற்கையா உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு வெப்ப ஆற்றல். நிலத்தடி நீராவிய பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கவும் வீடுகளை சூடாக்கவும் இது வந்து பயன்படுது. இது ஒரு தூய்மையான மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமா வந்து கருதப்படுது. சோ இவ்வளவு முக்கியமான ஒரு திட்டத்தை வந்து யாரு அமைக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா ONGC அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் உருவாக்குது. ஆயில் அண்ட் நேஷனல் கேஸ் கார்பரேஷன் அப்படிங்கறவங்க தான் அமைக்கிறாங்க. எங்க அமைக்கிறாங்க அப்படின்றத சொல்லிடுவா? சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சோ நம்மளுடைய எஃபி பேஜையும் நீங்க போய் பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க யார் யாரு அப்படிங்கறத நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வேலை வாய்ப்பு செய்தியை தெரிஞ்சுக்கலாம். தேசிய உர நிறுவனத்தில் காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. ஃபீல்டு ரெப்ரஸன்டேட்டிவ் பிரிவில் மொத்தமா 40 இடங்கள் காலியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமோ. ஸோ வயது வந்து 30/4/2026 18 வயது முதல் 30 வயது வரை இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு மூலமா தேர்ச்சி முறை நடக்கும் அப்படின்னும், சென்னை மற்றும் கோவையில் தேர்வு மையங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன்ல மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்ப கட்டணம் 200 ரூபாய் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை அப்படின்னும், விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 15/6/2026 அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் மந்த் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் இதுக்கான கடைசி டேட் கொடுத்திருக்காங்க. மேலும் விவரங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ARERS.NFI.COV.IN அப்படிங்கிற இணையதள முகவரியில நீங்க பார்வையிடலாம். நீங்க இதுக்காக எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு.

நேரம் 7:46. 11 நொடிகள் ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருக்க வணக்கம் மக்களே நிகழ்ச்சியோட எஃபி குவஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஆல்ரெடி உங்க பல பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டக்குனு போய் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் பல பேருக்கு வந்து ஆன்சர் தெரியாம இருக்கலாம். சோ ஒரு சில டீட்டெயில்ஸும் உங்களுக்காக நான் வந்து சொல்லிட்டேன். இந்தியாவின் முதல் புவி வெப்பமின் திட்டம் எங்கு உருவாக்கப்பட உள்ளது அப்படிங்கிற இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்றதுதான் நான் உங்களுக்கு கேட்டிருக்கேன். சோ இத பத்தின ஒரு சில தகவல்களும் நம்ம வந்து தெரிஞ்சாச்சு, தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சமே கொஞ்ச நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம். யார் யாரெல்லாம் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் நான் வந்து சொல்றேன். சோ இந்தியாவின் முதல் புவி வெப்பமின் திட்டம் எங்கு உருவாக்கப்பட உள்ளது அப்படிங்கிற கேள்விக்கான ஆன்சர் நம்ம அடுத்ததா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்திய ராணுவத்தில் காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவிலைசேஷன் ஸ்விட்ச் போர்டு ஆபரேட்டர் பிரிவில் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 190 இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி 10 வகுப்பு தேர்ச்சி வயது வரம்பு 31/5/2026 அன்று உள்ளபடி, அதாவது நாளைய டேட் படி 18-25 வயதுக்குள்ள இருக்கிறவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு மூலயமா தேர்ச்சி முறை இருக்கும் அப்படின்னு, விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் இருக்கக்கூடிய விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து த கமாண்டர்ட் ஹெட் குவார்டர்ஸ் 2 சிக்னல் ட்ரைனிங் சென்டர் பனாஜி கோவா 403001 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு நீங்க வந்து 31/5/2026 அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தின மேலும் விவரங்களை indianarmy.nic.in என்ற

இணையதள முகவரிய பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ நாளைக்கு தான் இதுக்கான கடைசி தேதி அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கேட்ட கேள்வியோ இன்னொரு முறை உங்களுக்கு நான் சொல்லிறேன். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியுடைய இன்றைய எஃபி குவஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் புவி வெப்ப மின் திட்டம் எங்கு உருவாக்கப்பட உள்ளது அப்படிங்கறது தான். சோ இப்ப நம்ம ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம்.

0: பூடி, நான் வரேன். ஓ, சித்தனை இல்லை, நான் போறேன்.
1: திருப்பி திரும்பி வரேன்.

0: சார் கேம்புக்கு தானே போறீங்க, இது கொடுத்துருங்களா?
1: என்ன லெட்டர் வந்திருக்குனே எனக்கா போத்தது காட்டுக்குள்ள பாப்பா. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
2: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
1: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்றதேன்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மக்களை நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்றைய நமது எஃபி குவஸ்டின், இந்தியாவின் முதல் புவி வெப்பமின் திட்டம் எங்கு உருவாக்கப்பட உள்ளது அப்படின்ற இந்த கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. யார் யார் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆன்சர் அப்படிங்கறதையும் நம்ம பாத்துடலாம். எஸ், சோ லடாக் அப்படிங்கறது தான் கரெக்டான ஆன்சர். லடாக்ல இருக்கக்கூடிய புகா பள்ளத்தாக்குல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இது வந்து அமைக்கப்படுறாங்க. சோ அதாவது பாத்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட உள்ளது. சோ இதை வந்து அமைக்கிறவங்க யார் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேஷனல் கேஸ் கார்பரேஷன் அப்படின்ற அமைப்பு தான் இந்த லடாக்ல இருக்கக்கூடிய புகா பள்ளத்தாக்குல அமைக்க போறாங்க. இந்தியாவின் முதல் புவி வெப்பமின் திட்டம் அப்படிங்கறது உருவாக்கப்பட போகுது. சோ இது இப்படி கரெக்டான ஆன்சர் யாரெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா. அன்புராணி அப்படிங்கறவங்க சென்னையில இருந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டா பாளையத்துல இருந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காங்க. வீரதுரை அரியலூர்ல இருந்து கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சுதாகர் சேலத்துல இருந்து, பிரபு வீரா ராஜபாளையத்திலிருந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. அடுத்ததா புதுச்சேரி கோவிந்தம் பேட்டையிலிருந்து வீரமணிபாலன் அப்படிங்கிறவரும் கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காங்க. சோ அதுல வந்து ஓகே 14,000 அடி உயரத்துல இந்த புகா பள்ளத்தாக்கில் வந்து அமைக்க போறாங்க அப்படின்ற எக்ஸ்ட்ரா இதையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சூப்பர். சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பெரிய வளையத்திலிருந்து கி ரவிச்சந்திரன் அவர்கள் ஆன்சர் பண்ணிருக்காங்க. அடுத்ததா வந்து வீரா செந்தில் முருகன் விளக்கம்பாடி கடலூர் மாவட்டத்தில் ஆன்சர் பண்ணிருக்காங்க. பூலிவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன் கரெக்டா ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அன்பு கெடார்லேருந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. செல்வம் பொம்மி நாயக்கன் பட்டியிலிருந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. செங்கல்பட்டிலிருந்து ரமணி வில்வம் ஆன்சர் பண்ணிருக்காங்க. அடுத்ததா செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கனிஷ்மா ஆன்சர் பண்ணிருக்காங்க. எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் அமீத் கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காரு. பொன்னியம்மன் மேடிலிருந்து வன்னை கணேசன் அவர்கள் ஆன்சர் பண்ணிருக்காங்க. கவியரசன் ஆன்சர் பண்ணிருக்காங்க. விழுப்புரத்திலிருந்து பாபு முள்ளக்காடிலிருந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க லடாக் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா வந்து செல்வம் பொம்மி நாயக்கன் பட்டியிலிருந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் அவரும் புகா பள்ளத்தாக்கு லடாக் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததா ஆண்டனி ராஜ் சென்னையிலிருந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. லடாக் யூனியன் பிரதேசம் பதில் புகா பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர். சோ கிட்டத்தட்ட ஒரு 21-22 பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. உங்க அத்தனை பேருக்குமே வந்து சூப்பரான நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கேள்விக்கான ஆன்சர் நீங்களும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைவா ஒரு பாடல பிளே பண்ணிட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஓகே நிகழ்ச்சியில நிறைவா வரும் பாடல் பைசன் திரைப்படத்திலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங்லேன் இன்று 5 நாள் பயணமாக இந்தியா வருகிறார். இதுகுறித்து புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் மியான்மர் அதிபர் மேற்கொள்ளும் பேச்சுவார்த்தையானது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் மூலம் மக்கள் மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தியாளர்கள் என்ற நிலைக்கு மாறியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சிபிஎஸ்இ இந்த ஆண்டின் 12ஆம் வகுப்பு விடைத்தாள்களை மறுமதிப்பீடு மற்றும் சரிபார்ப்பு செய்வதற்கென தனியாக ஒதுக்கப்பட்ட போஸ்ட் ரிசல்ட் ஆக்டிவிட்டீஸ் இணையதளம் நாளை மறுநாள் திங்கட்கிழமை முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவித்துள்ளது. கீழ்மட்ட அளவில் ஒவ்வொரு தனி நபருக்கும் அதிகாரம் அளிக்காமல் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியா உலகின் வல்லரசு நாடாக மாறும் பயணத்தை அடைய முடியாது என்று மத்திய பஞ்சாயத்து ராஜ் இணையமைச்சர் பேராசிரியர் எஸ்பி சிங் பாஹெல் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் நேற்று நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியின் தகுதி சுற்று 2ல் முதலில் களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை குஜராத் டைட்டன்ஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலம் குஜராத் டைட்டன்ஸ் அணி நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இப்போட்டி நாளை இரவு 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: நேரம் 8:35 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துக்கான நிகழ்ச்சி என்ன அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நம்ம ஊருடைய இதய துடிப்போம், நம்ம தெருக்களின் சிரிப்போம், நம்ம மக்களின் உணர்வுகளை பேசும் ஒரு இனிய நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். இசையும் இருக்கும், சுவாரஸ்யமான கதைகளும் இருக்கும், புதுவையின் பெருமைகள் பேசும் அழகான தருணங்களும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எங்க இருந்தாலும் இந்த நொடி புதுவையோட உங்களை இணைக்க வருகிறது நம்ம புதுவை நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ஜே ஒவ்வொரு ஏரியாவுக்கு போய் அந்த ஏரியாவுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த ஏரியாவை பத்தி நம்மளுக்கு சொல்ல போறாங்க அப்படின்னு நான் ரொம்பவே கேட்க ஆர்வமா இருக்கேன். நீங்களும் ஆர்வமா இருப்பீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். சோ எந்த ஆர்ஜே அப்படின்னு வாங்க அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ வணக்கம்.
1: ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியில சாட்டர்டே நம்ம ஆர்ஜே தேவி வந்து அட்டன்ஸ் போட்டுருவாங்கப்பா. ஸோ ஆமாங்க, ஆர்ஜே தேவி வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு எந்த பகுதியில இருந்து நம்ம நிகழ்ச்சி போக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதினே சொல்லலாம். ஸோ ஆமாங்க, புதுச்சேரியில இருந்து கடலூர் போற வழியில இருக்கக்கூடிய முருங்கப்பாக்கம் அப்படின்ற ஒரு பகுதியில இருக்கக்கூடிய பாரதி வீதி சத்யன் கிராஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிளேஸ் தான் நம்ம நிகழ்ச்சி இன்னைக்கு சூப்பரா வந்துட்டு பயங்கரமா கலக்கட்ட போது இங்க இருக்க மக்களோட சேர்ந்து நம்ம இந்த ஒரு மணி நேரம் கடக்க போறோம். ஸோ நிகழ்ச்சியில ரொம்ப நேரமா ஒருத்தவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி இல்லைங்க நீங்க பேசிதான் ஆகணும், உங்களுக்கு தான் ஓரளவுக்கு இந்த பிளேஸ பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்றதுக்கு தயாரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணி உங்களை வெயிட் பண்ண வச்சிருக்கேன். ஸோ அவங்களோட நிகழ்ச்சியில பேசலாம். ஹாய் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: மேடம் வணக்கம், என் பேரு தண்டபாணி. இந்த ஊர்ல நிறைய இருக்கு மேடம், அதாவது சுற்றுலா இது எதுவும் இல்ல, கோயில்கள் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளவு வீடுகள் இல்லை, இப்ப அதிகமா வீடு ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து கடலூர் பாண்டிச்சேரி மெயின் ரோட்ல நாங்க இருக்கிறதுனால எந்த நேரம் போக்குவரத்து நெரிசல் இருந்துமே இருக்கும். ஆமா, எங்க கோயில் வந்து முக்கியமான கோயில் திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது. அதுல வந்து 10 நாள் 15 நாள் விழா நடக்கும். அது தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்காளம்மன் கோயில் இருக்குது. அதுலயும் மாசம் மாசம் அமாவாசை அமாவாசை ஃபங்க்ஷன் நடக்கும். அடிக்கடி ஏதாவது விழாக்கள் நடத்தினே இருப்பாங்க. அதனால எங்களுக்கு பொழுதுபோக்கா போவோம், பக்தியோடவும் சாமி கும்பிடுறதும் போவோம்.
1: சூப்பர் சார். எப்படின்னா அதாவது என்னதான் இது வந்து பரபரப்பான ஒரு பகுதியா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் கிராஸ் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் உள்ள வந்துட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கு ஒரு பகுதி. இன்னொன்னு என்னன்னா இது வந்து என்ன ஒரு அதாவது கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே வர இந்த பகுதின்னு சொல்லலாம், கரெக்டுங்களா? சோ இருந்தாலுமே இந்த கோவில் பாரம்பரியமான விஷயங்கள் கலாச்சாரங்கள்லாம் வந்து நல்லா அழகாவே இந்த இடத்துல நிறையவே கடைபிடிச்சிட்டு வரீங்க, கரெக்டுங்களா? கோவில்
2: திருவிழா இதா இருக்கும், பிள்ளைங்களை எல்லாம் கூட்டும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். கோயிலுக்கு நேரம் போறதே தெரியாது.
1: நாங்க
2: வந்து தனியார் கம்பெனில
1: இருக்கீங்க. இப்ப பாண்டிச்சேரி அதுவும் உங்க பகுதியில இப்ப நீங்க வீட்டுல இருக்கிற காலையில இருந்து எனக்கு போர் அடிக்குதுப்பா, சோ இந்த ஒரு இடத்துக்கு நான் போனேன் எனக்கு ஈஸியா வந்து டைம் போயிடும் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி ஏதாவது.
2: இங்க வந்து பக்கத்துல முருகு பாக்கம் பாலத்துக்கு பக்கத்துல எங்களுக்கு கைவினை கலை, ஆமா, கிராமம் இருக்குது. அதனால வந்து அங்க போவோம், பிள்ளைங்களெல்லாம் கூட்டுக்கணும். பக்கத்துல போனீங்கன்னா லோனா போட் ஹவுஸ் இருக்குது. ஆமா, இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு பீச் இருக்குது. பக்கத்துல பக்கத்துல தான் இருக்குது. முருகன் பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குது. அதனால எங்களுக்கு பொழுதுபோக்கு அங்க போயிடும்.
1: பொழுதுபோக்குக்காக உங்களுக்கு சுத்தி நிறைய பகுதி வச்சிருக்கீங்க.
2: ஆமா ஆமா,
1: சரி ஓகே. இதை தாண்டி முருங்கப்பாக்கம் பாரதி வீதி செகண்ட் கிராஸ் நீங்க இருக்கீங்க. உங்க ஊருக்கு வந்து இப்போ லீவுக்காக பசங்க வராங்க இல்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்கன்னா எங்க ஊருக்கு வந்தா இந்த ஒரு பிளேஸ கண்டிப்பா நான் கூப்பிட்டு போய் காமிப்பேன் அப்படின்னு சொன்னா இதை
2: சொல்லுவீங்க. கிட்ட வீராமட்டினம் போவோம், போட் ஹவுஸ் போவோம், ரொம்ப இதுவா இருக்கும். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போவோம்னா ஆரவில் போவோம். ஆரவில இந்தாண்ட போனீங்கன்னா மணக்குள இருக்குது. அதான் பீச் ரோட்டுக்கு போயிட்டுனா மணக்குள அரவிந்த் ஆசிரமம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பிள்ளைங்கெல்லாம் கூட்டுன்னு போனோம்னா நேரம் போகிறதும் தெரியாது. எத்தனை நாள் ஒரு 4-10 சுற்றி
1: பார்க்கறதுக்கு.
2: ஆமா ஆமா ஆமா மேடம்,
1: சூப்பர் சூப்பர்.
2: எங்க வீட்டுல எங்க சம்சாரம் இருக்காங்க, பொண்ணு இருக்குது, மருமகம் இருக்காங்க, மருமகம் இருக்கிறாங்க.
1: ஆமா
2: ஆமா,
1: இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து கடைபிடிச்சோம்னா நம்ம வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் போகும் அப்படின்னு சொல்ல என்ன செய்வீங்க?
2: எல்லாமே எது சொன்னாலும் விட்டு கொடுத்து போகணும், ஒருத்தவங்க ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போனாலே எந்த தொந்தரவும் இருக்காது. ஜாயிண்ட் ஃபேமிலி நீடிச்சு இருக்கும்.
1: ஓகே, சரி ஓகே. நீங்க வந்து 35 இயர்ஸ் இங்க இருக்கீங்க, அந்த டைம்ல இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்க நிறைய பேர் இருப்பாங்க.
2: நிறைய பேர் இருக்காங்க மேடம்.
1: சோ ஃப்ரெண்ட்ஸ பார்க்கும்பொழுது இந்த ஊரை பத்தி நீங்க படிச்ச விஷயங்கள் ஆகட்டும், காலேஜ் போனது அந்த மாதிரி

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை அடிக்கடி பேசுறீங்க சார்?
1: நாங்க வந்து எதுவும் பேசுறதுக்கு இல்ல, அடிக்கடி சினிமாவை போவோம் நாலு பேர் சேர்ந்துக்கின்னு. இப்ப போக மாட்டோம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு போவோம், இப்ப போக மாட்டோம். இடையில காலையில எக்ஸசைஸ் பண்றது, பீச்சுக்கு போவோம் டெய்லி காலையில ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 4-5 கண்டினியூ கிளம்பி போயிட்டு அங்க போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு 1 hour 1.5 hour இருந்துட்டு அதுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து
0: எந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு கடந்த கால நினைவுகளை நம்ம ஷேர் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்துருக்கீங்க,
1: அதிகமா வந்து வறுமை வருத்தப்படுத்தும். இப்ப இருக்கிற சௌரியங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுத்துது.
0: கஷ்டப்பட்டோம்,
1: நல்லா இருக்கிறோம்.
0: புது
1: படங்கள் எது இல்ல, சிவாஜி படம் பார்த்திருக்கிறோம். கடைசியா பார்த்தது வந்து வசந்த மாளிகை, சிவாஜி படம் பார்த்தோம். அது பெரும்பாலும் சிவாஜி படம் தான் அதிகமா விரும்பி பார்ப்போம். எம்ஜிஆர் படமும் பார்ப்போம், அது நேரத்துக்கு தன்மை பெரும்பாலும் பார்க்கறது சிவாஜி படம் தான். ஆமா ஆமா ஆமா ஆமா, ஆக்டிவ் படம் தான் உங்களுக்கு எம்ஜிஆர் படம் பார்ப்போம். நடிப்பு கோசம் பாக்கணும்னா உங்களுக்கு சிவாஜி படம் பார்ப்போம்.
0: உங்க ஊருக்காக நீங்க வந்து பழைய காலத்து பாட்டை வச்சுக்கலாம், ஓகேவா? எந்த ஒரு பாட்டை வந்து எங்க ஊருக்காக நான் பாடணும்னா பாடுவேன் அப்படின்னா
1: இந்த பாட்டு பாடுவீங்க? வசந்த மாளிகை தான் பெஸ்ட். என்ன பாட்டு? அந்த பாட்டு எல்லாம் சொல்லப்படும். எந்த பாட்டு பாட்டாலும் எல்லா பாட்டு எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். எந்த பாட்டு வேணாலும் பாடலாம்.
0: எந்த பாட்டானாலும் பாடலாம் அப்படின்னு. நிறைய விஷயங்கள் வந்து உங்களை பத்தியும் உங்க ஊரை பத்தியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்று நன்றி. எஃப்எம் ரெயின்போ 102.8 புதுச்சேரி முருங்கப்பாக்கம்ல இருக்கக்கூடிய பாரதி விதி செகண்ட் ப்ராஸ் வந்து நம்ம நிகழ்ச்சி சூப்பராகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் யாரெல்லாம் பேச போறாங்க, இந்த ஊரை பத்தின நிறைய தகவல் நமக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: as a tentative U.S.-Iran deal awaits Trump's signature, the global economy is hoping for a break. But geopolitics, as well as politics in Trump camp and among Iran hardliners, means conflict can restart after a few months. And finally, demand for gold turning cold on steep duty hike. Under that headline, the Economic Times says that gold sales have fallen 70% on muted customer sentiment, already hurt by surge in fuel and food prices. And with that, it's back to you, Naresh.
1: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Center asks oil marketing companies to build 30 days LPG reserves as West Asia conflict persists. National Family Health Survey shows major gains in maternal and child health. Institutional deliveries rise to 90.6%. Myanmar President Min Aung Hlaing to arrive in India this morning on a five-day visit. IMD forecasts heavy rainfall and thunderstorms across several states in the country today. Indian athletes shine at Asian Under-20 Athletics Championships in Hong Kong, clinch 7 medals, including 4 gold on day 2. And in IPL cricket, Gujarat Titans beat Rajasthan Royals by 7 wickets to set up title clash with Royal Challengers Bengaluru. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்தின் நேரம் 8:30 மூன்று நொடிகள்.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்குன்னு
3: மற்றும் விட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஜய் தேவி அவங்க பாரதி நகர் முருகன் பக்கத்துலேருந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட தொடர்ந்து பேசுவோம். என்னென்னலாம் சொல்ல போறாங்க அந்த ஏரியா பத்தின்னு கேட்க ரொம்பவே ஆர்வமா இருக்கு.
6: எஃப்எம் ரெயின்போ 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரி, அதாவது புதுச்சேரியில இருந்து கடலூர் போறதுல இருக்கக்கூடிய முருகன் பக்கம் இந்த பிளேஸ்ல பாரதி செகண்ட் கிராஸ் வந்து நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொண்டு பேசுறதுக்காக ஒருத்தவங்க வயசு சொல்றாங்க, அவங்க பேசலாம்.
7: ஹாய், பேசுங்க.
6: என் பேர் காவ்யா. காவ்யா இப்போ என்ன பண்ணிட்டு
7: இருக்கீங்க? நான் அங்கே விளையாட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட
6: விளையாடுறேன். வீடு இங்கே தான் இருக்குங்களா?
7: ஆமா, வீடு இங்கே தான் இருக்கு.
6: இப்போ என்ன படிக்கிறீங்க?
7: நான் டுவெல்த் படிக்கிறேன். லெவன்த்ல இருந்து டுவெல்த்து
6: டுவெல்த்து போயிட்டீங்க? இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதும் ஸ்ட்ரைட்டாக டுவெல்த்து போகுது.
7: ஆமா,
6: சரி. இப்போ டுவெல்த்ல என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கேன்?
7: டுவெல்த்து நல்லா படிச்சு நல்லா டுவெல்த்து நல்லா மார்க் எடுத்து நிறைய பிளான்லாம் இருக்கு.
6: ஓகே,
7: அது நிறைய பிளான் இருக்கா சொல்லுங்க.
6: சொல்லுங்க, அதெல்லாம் அப்படின்னு சொல்லுங்க. சரி, ஓகே. இப்போ இந்த பிளேஸ்ல முருங்கப்பாக்கம்ல எவ்வளவு வருஷமா இருக்கீங்கப்பா?
7: நாங்க 16 years இருக்கும் முருங்கப்பாக்கத்துல. குழந்தையில இருந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான்.
6: இங்கதான் அவங்க மம்மி சொன்னாங்க, நீங்க இங்கதான் போன் வாட் அப் எல்லாமே இங்கதான், இங்கதான் பிறந்து அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. ஸோ 16 years நீங்க பிறந்ததுல இருந்து இந்த பிளேஸ் பாக்குறீங்கல்ல, உங்க ஸ்ட்ரீட்ல வந்து எந்த ஒரு விஷயம் வந்து நான் இப்ப வரைக்குமே மாறாம இருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்கப்பா?
7: இங்க நிறைய விஷயம் மாறாம இருக்கு. நான் எங்க சொல்றதுன்னா, எனக்கு போரே அடிக்காது. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இங்க. பீச் இருக்கு, கோயில் இருக்கு. எங்க அம்மா அப்பா வரலாம் கூட, அங்க ரிலேட்டிவ் யாருமே வந்தாங்கன்னா அங்க பீச்சுக்கு போயிருவோம். நாங்க ரிலேட்டிவ் யாருமே வந்தாங்கன்னா வெளியே போகாம இருக்கவே மாட்டோம்.
6: நான் சொல்ல மாட்டீங்க, சுத்தி சுத்தி வந்து பாக்குறதா, வெளியே இருக்கிறதா, வெளியே வீட்டுக்கே போக மாட்டேங்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ டுவெல்த் படிக்கிற அப்படின்னா நீங்க ஒரு 16 years, நீங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன், ஒரு 16 years வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? உங்க வீட்டுல நீங்க அம்மாக்கு என்ன மாதிரியான வேலை எல்லாம் பண்ணுவீங்க?
7: அம்மாக்கு சின்ன சின்ன சமையல் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். வீட்டு வேலையில அம்மாக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன்.
6: சமைச்சு பிள்ளையா இருக்கீங்க, என்ன மாதிரி எல்லாம் இருக்க மாட்டீங்க. சரி, ஓகேப்பா. உங்க உங்க பிளேஸ்ல உங்களுடைய வியூல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க.

0: சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த ஊர்ல இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது மற்ற ஊர்ல எல்லாம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது.
1: எங்க ஊர்ல வந்து நிறைய பீச் எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும்,
0: ரொம்ப பிடிக்கும். முருங்க பாக்கம்ல இருந்து பீச்சுக்கு எல்லாம் ஈஸியா நீங்க ரீச் பண்ணுவீங்க, அதனால இந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க இருந்து நீங்க சுத்தி பாக்குறது போரே அடிக்காம வச்சுக்கிறது. சரி, ஓகே. சோ ரீசெண்டா வந்து உங்க அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு அப்ரிசியேஷன் எதை சொல்லுவீங்க?
1: நான் வந்து வீட்டுல வந்து குக் பண்ண ஒரு நாள், அது வந்து என் அம்மா வந்து ஒரு நாள் பாராட்டினாங்க.
0: என்ன சமைச்சீங்க?
1: நான் இந்த மாதிரி சாதம் நிறுத்தி முட்டை குழம்பு எல்லாம் வச்சேன், அதெல்லாம் வச்சேன். அம்மா
0: பாத்தீங்கன்னா காவிய வந்து பயங்கரமான ஒரு குக் ஆயிட்டாங்களா, உங்க வீட்டுல கொஞ்சம் புதுசா டிஷஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கப்பா?
1: அம்மா, அப்பா, தம்பி,
0: நான். வந்து தம்பி கூட எந்த விஷயத்துல உங்களுக்கு கிளாஷ் ஆகும்?
1: நிறைய விஷயத்துல,
0: நிறைய விஷயத்துல. சரி, ஓகே. எந்த ஒரு விஷயத்துக்காக விட்டு கொடுக்க மாட்டீங்க? சாப்பாடு விட்டு கொடுக்க மாட்டீங்க தம்பி? கரெக்டா பாத்தீங்களா, தம்பியை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டா அவங்க சாப்பாடு விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. உங்களுக்கு அடிக்கடி நீங்க வீட்டுல வந்து அம்மா கிட்ட செஞ்சு தர சொல்லி கேக்குற ஒரு ஃபுட்னா என்ன சொல்லுவீங்கப்பா?
1: அம்மா கிட்ட செஞ்சு தர ஃபுட்டு வந்து எனக்கு எப்ப போனா எதனா சாப்பிடணும்னு தோணுதா எல்லாத்தையும் செஞ்சு தர சொல்லி.
0: இதெல்லாம் கிடையாது, செலக்டிவாலாம் நாங்க போக மாட்டோம். கரெக்டா?
1: ஆனா வந்து மோஸ்ட்லி பிரியாணி தான் கேட்பேன்.
0: பிரியாணி கேட்பீங்க? சரி, ஓகே. உங்க பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்களா, ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட் என்ன? ஃப்ரெண்டு கூட சேர்ந்தா இந்த ஒரு விஷயம் நாங்க வந்து பிளான் பண்ணுவோம்னா
1: எதை சொல்லுவீங்க? பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரெண்டு கூட சேர்ந்தா இங்க வீட்டுக்கு போலாம் அது போலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு தான்
0: உட்காந்து. எப்போ லாஸ்டா வந்து போய் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது வெளியே போனீங்களா?
1: லாஸ்டா ஆமா போய் சொல்லிட்டு அம்மா கிட்ட இந்த மாதிரி சும்மா போய் சொல்லிட்டு வெளியதான் போறோம். நாங்க
0: பீச்சுக்கு போனோம், பீச்சுக்கு போனீங்க பாத்தீங்களா? இவங்க வந்து பீச் பயங்கரமா அடிக்ட் ஆயிருக்காங்க, அதனால பீச்சுக்கு ஃப்ரெண்ட்ஸோட அம்மாட்ட போய் சொல்லிட்டு போயிருக்காங்க. கரெக்டா? சரி, ஓகே. பக்கத்துல அம்மா இருக்காங்க, ரேடியோ ட்யூன் பண்ணி கேக்குறாங்க, என்ன பண்ணுவீங்க?
1: எனக்கு ரொம்ப நிறைய டீச்சர்
0: ஆகணும். எந்த டீச்சர் ஆவீங்க?
1: தமிழ்.
0: தமிழ் டீச்சர். தமிழ் நல்லா பேசுவீங்களா? தமிழ்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு
1: என்ன பாட்டு பாடுங்க?
0: என்ன பாட்டு பாட அப்படி கேட்டீங்களா?
1: பாட்டு தப்பு ஞாபகம் வராது.
0: சரி, ஓகே. இன்னும் ஒரு நாள் வந்து இந்த ஆப்ல ஷோ பண்ற மாதிரி சான்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பா பாடுங்க. ஓகேவா? ஓகே. படகேஸ்ல பொங்கேற்று பேசுறதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ.
0: இப்போ ரெயின்போ 102.8 புதுச்சேரி முருங்கப்பாக்கம் இருக்கக்கூடிய பாரதி விஜய் செகண்ட் கிளாஸ் வந்து நிகழ்ச்சிக்கு போயிட்டு இன்னும் யாரெல்லாம் பேச போறாங்க, நமக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் எல்லாம் கிடைக்குதா அப்படின்றத நான் வந்து அலசி ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன். நிகழ்ச்சியா தொடர்ந்து கேளுங்க. இப்போ ரெயின்போ புதுவை 102.8 என்ற மனதோடு

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மங்கி பாத் உரையை பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் நியூஸ் ஆன் ஏர் மூலம் கேட்கலாம். நேரம் 8:43, 2 நொடிகள் ஆயிட்டிருக்கு. நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பாரத் தேவி அவங்க பார்த்தீங்க அப்படின்னா முருகன் பக்கத்துல இருந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து அவங்க கிட்ட பேசிடுவோம்.
3: பாரதி செகண்ட் கிளாஸ் வந்து நம்ம நிகழ்ச்சி சுற்றா போயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்காங்க.

0: பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், என் பேர் விஜயலட்சுமி.
0: விஜயலட்சுமி, ஆமா, எவ்வளவு வருஷமா இருக்கீங்க இங்க?
1: நாங்க வந்து ஒரு 14 வருஷமா இருக்கோம்.
0: சோ வந்து இந்த ஊர் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்?
1: ரொம்ப பிடிக்கும். பாண்டிச்சேரினா பிடிக்கணுமே.
0: பாண்டிச்சேரினா பிடிக்கணுமே. முருங்க பாகம் குறிப்பா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன?
1: கோயில் இருக்குல்ல, வீரமண்டன கோயில் இருக்கு, பக்கத்துல மணல இருக்கு.
0: உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா இருக்கனால இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும்.
1: கோயிலுங்க ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, ஓகே. வழக்கமா உங்க ஊர்ல இல்ல, பெரும்பாலும் வந்து எல்லா பகுதியிலும் வந்து நம்ம நிகழ்ச்சி பண்றதுக்காக போவோம், நம்ம பொதுவை நிகழ்ச்சிக்காக. சோ விமன்ஸ் எல்லாருமே வந்து காலையில நான் பேச மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லி எங்களை பயங்கரமா வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து காலையில உங்களுக்கு ஒர்க் பிளான் இல்லைங்களா?
1: இருக்கு, நல்லா உங்களுக்கு நம்ம கேட்கறாங்கன்னு பதில் சொன்னோம்ல.
0: சொல்லணும், பரவாயில்ல, நீங்க மனசு புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரி, ஓகே. சோ உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? நீங்க இப்போ லீவ் விட்டுருப்பாங்க இல்லீங்களா? உங்க வீட்டுல பிள்ளைங்களா இருப்பாங்க?
1: இருக்காங்க.
0: வெகேஷன் லாஸ்டா போயிட்டு வந்தீங்களா?
1: எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்.
0: அம்மா வீடு இங்க இருக்க எவ்வளவு தூரம்?
1: இங்க இருந்து கிலோமீட்டர்லாம் சொல்ல தெரியாது, 2 பஸ் ஏறி போகணும்.
0: 2 பஸ் ஏறி போகணும். இல்ல, என்ன ஊருன்னு கேக்குறீங்க?
1: விழுப்புரம் பக்கம், திருவண்ணாமலை.
0: திருவண்ணாமலை?
1: ஆமா.
0: அங்க போயிட்டு வந்தீங்க? வெகேஷனும் முடிஞ்சு வந்தாச்சு.
1: ஆமா.
0: நெக்ஸ்ட் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதா பிளானா?
1: ஸ்கூலுக்கு அனுப்பணும்.
0: என்னெல்லாம் வந்து நான் லாஸ்ட் இயர் இதெல்லாம் நான் வந்து கழப்பிடுச்சேன், நான் ப்ராப்பரா வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு. சோ இத வந்து இன்னும் வந்து இதை நான் மாத்திக்கணும் அப்படின்னா ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா?
1: காலையில எஞ்சிய பிள்ளைங்களாம் நிறைய சீக்கிரமா அனுப்புன்றதுதான் எனக்கு மாத்தமே. இப்ப மாதிரி 8 மணிக்கு 8:30 to 9 மணிக்கு போறாங்க, கொஞ்சம் நேரத்தான் எஞ்சி அனுப்பணும்.
0: கொஞ்சம் முன்னாடி
1: அவங்க நடந்து போனதுக்கு அப்புறம் உங்களை தான் அப்ப கூட்டு விட்டாரு, அவங்க நடந்து போனதுனால கொஞ்சம் நேரத்தோட எழுந்திரிக்கணும்.
0: சரி, ஓகே. படங்கள்லாம் பாப்பீங்களா?
1: பாப்பேன்.
0: ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பாட்டு எங்களுக்காக பாடணும்னா எந்த பாட்டு பாடுவீங்க?
1: எனக்கு பாடலாம் வராது.
0: பாடுங்க.
1: இல்ல, எனக்கு பாடம் வராது.
0: சும்மா எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன்.
1: என்ன விலை அழகே, சொல்ல விலைக்கு வாங்க வருவேன். சாரி, வரல,
0: மறந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப அழகா ஸ்வீட்டா பேசுறீங்க. கூட வந்து ஒரு தம்பி இருக்காங்க, உங்களோட பேசலாம். ஹாய், உங்க பேர் சொல்லுங்கப்பா.
2: என் பேர் தீபன் ராஜ்.
0: தீபன் ராஜ், சோ நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: நான் இப்ப 7th முடிச்சுட்டு
0: 8th போறீங்க. சோ 8th ல என்னென்ன பிளான் எல்லாம் வச்சிருக்கீங்க? நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வாங்கணும்னு ஆசை, உங்களோட ஆம்பிஷன் போடலாம் அப்படின்னா என்ன சொல்றீங்க?
2: நான் வந்து எனக்கு ஆர்டிஸ்ட் ஆகணும் சார்.
0: ஆர்டிஸ்ட் ஆகணும்.
2: ஸ்கூல் லெவல்ல காம்படிஷன் போய் ஸ்கூல்ல போய் ஜெயிக்கணும்.
0: ஓகே. ரீசெண்டா எந்த ஆர்ட் பயங்கரமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை வந்து பயங்கரமா பாராட்டினாங்க, வீட்டுல எல்லாம் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க?
2: அப்படிலாம் இல்ல, ஆனா நான் ஒரு காம்படிஷன் போனா
0: அதை பார்த்தாலும் வந்துருக்கீங்களா? நீங்க ஸோ வந்து நீங்க வந்து பயங்கரமா ஃபியூச்சர்ல நல்லா வந்து வளர்ந்து வரணும் அப்படின்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே,
2: தேங்க்யூ.
0: நன்றிப்பா. ஸோ எஃப்எம் ரெயின்போ 102.8 புதுச்சேரி முருங்கப்பாக்கம்ல இருக்கக்கூடிய பாரதி விதி சத்தியம் கிளாஸ் வந்து நம்ம நிகழ்ச்சி கூட்டாவே போயிட்டு இருக்கு. ஸோ வந்து நிகழ்ச்சியில வந்து நிறைய பேர் பேசினாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ஊரை பத்தின தகவல் எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ வந்து எங்களுக்கு தெரியும், ஆனாலும் சொல்ல வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சுக்க வரைக்கும் அவங்க சொன்ன வரைக்கும் நான் உங்களோட ஷேர் பண்றேன். புதுச்சேரி அப்படின்றது பாண்டிச்சேரிக்கு சவுத்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு பகுதி அப்படியாவே இருந்துருக்குது. இதுல வந்து இது வந்து கடலூருடைய பிரதான சாலைக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ இது அதே சமயம் இங்க வந்து ஒரு பாரம்பரிய கலாச்சாரத்தோட இணைஞ்சிருக்க ஒரு பகுதியாகவும் இந்த இடம் வந்து சொல்லப்படுது. ஸோ வந்து முருங்கப்பாக்கம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலங்கள்ல முருங்கை மரம் அதிகமா இருந்ததோ என்னவோ தெரியல, அதனால முருங்கப்பாக்கம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பக்கத்துல நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்காக எல்லாம் வந்து இந்த பகுதி வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப விரும்பியே இந்த பகுதியில இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய தகவல் எல்லாம் வந்து வேற யாராவது நம்ம பேசுறதுக்கு தயாரா இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும்

0: செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம புதுவை வாங்க, நம்ம தொடர்ந்து தேவி அவங்க கிட்ட என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்டுடுவோம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 ல நம்ம புதுவை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில புதுச்சேரியில இருக்கக்கூடிய முருங்கப்பாக்கம் பாரதி வீதி செகண்ட் கிராஸ் வந்து நம்ம நிகழ்ச்சியை சூப்பராகவே போச்சு. எனக்கு தெரிஞ்ச தகவலும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த தகவலோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னொரு வாரம் இன்னொரு இடத்துல உங்களை மீட் பண்றேன். இல்ல தடவை சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விடுபெறுந்தா ஆர்ஜே தேவி.
1: Thank you.
3: Dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang

0: நேரம் 8:54:58 நேயர்கள் கேட்கவிருப்பது
1: முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்கா சைபால் இடையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஆஃபீஸை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற சமயத்தில் ஒருத்தர் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கினார். சரி, வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு தான் வாங்கிட்டு போகிறார் அப்படின்னு மற்றவங்க நினச்சாங்க. அவர் அப்படி செய்யலை, அந்த இடத்துலையே பொட்டலத்தை பிரித்தார். திருட மாதிரி அப்படியே சுற்றி ஒரு தரம் பார்த்துக்கிட்டார். யாரும் தெரிஞ்சவங்க இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டு அவசர அவசரமாக அதை அப்படியே போட்டு முழுகிவிட்டு கையை தொடச்சிக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அவர் யாருன்னா, அவரோட பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியாது, சில பேருக்கு தான் தெரியும். அதாவது, அவர் உடம்பில் சக்கரை, உடம்பில் சக்கரை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டாராம். அதனால் வீட்டில் சக்கரையே இவர் கண்ணில் காட்டுறதில்ல. அதனால் இவர் யார் கண்ணிலையும் படாமல் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறது வழக்கம். யாருக்கும் தெரியாமல் இப்படி ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறது. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலான தகவல் இன்றைக்கி. அது என்னென்னா, நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் நம்ம உடம்பில் உள்ள சில கோளாறுகளுக்கும் அப்படி என்ன தான் சம்பந்தம் இருக்குது. இதை பற்றி சமீபத்தில் சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா, சர்க்கரைன்னாவே விஷம் மாதிரி அதை பார்க்குறவங்களும் சில பேர் உண்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு வயத்தில் பூச்சி உண்டாகிறதுலேருந்து பெரியவங்களுக்கு நீரிழிவு வர்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்க்கரை தான் காரணம்னு சொல்லிகிட்ருக்குறோம். ஆனால் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதி, இருதய நோய், பித்தநீர் பை நோய், இதெல்லாம் வந்து சில நோய்கள்லாம் நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் தொடர்பு இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி சம்பந்தம் உண்டுங்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஒரே ஒரு சம்பந்தம் தான் உறுதியாக இருக்குதான், அதுவும் இந்த பல் சிதைவு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை சாப்பிட்றதுக்கும் இந்த பல் சிதைவுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்கிறாங்க. சர்க்கரைன்னா நாம் சாப்பிட்ற ஜீனி மட்டும் இல்லை, பழம், காய்கறி, பால், தேன் இப்படி எல்லாத்துலேயும் அது இருக்குது. கேரட்டு கொடுக்குற சத்தில் 88% சர்க்கரை, ஆப்பிள் கொடுக்குற சக்தியில் 95% சர்க்கரை. இது ஜீனி சர்க்கரை, இது ஆப்பிள் சர்க்கரை அப்படிங்கிற வித்தியாசம்லாம் உடம்புக்கு கிடையாது. ரெண்டுமே உடனடியாக வந்து சக்தி கொடுக்குது. ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் வந்து 16 கலோரி தான் சத்து இருக்குது. அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டா நீரிழிவு வந்துடும்ங்கிறது தப்பான ஒரு அபிப்பிராயம். டயபெட்டிஸுங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர், அவ்வளவுதான். அதாவது, நாம் சாப்பிட்ற சர்க்கரையை நம்ம உடம்பு திறமையாக உபயோகப்படுத்திக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதிகமாக இனிப்பு வேணாம்னு சொல்கிறோம். ஏற்கனவே உடம்பால் முடியாத ஒன்றை மறுபடியும் அது தலையில் சுமத்தி அதிகமாக வேலை வாங்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஆகாரத்தில் அதிகமாக சர்க்கரை இருந்தால் அதனால் உடனே சர்க்கரை வியாதி வந்துடும்ங்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியாக போதுமான ஆதாரம் இல்லை. அதனால் எப்போவாவது அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டா, ஐயோ அதிகமாக சாப்பிட்டோமோ என்ன பண்ண போதோ தெரியலையே அப்படின்னு நினச்சி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. பொதுவாக எதுவுமே அதிகமாக வேண்டாம், எல்லாம் சீராக இருந்தால் போதும். நீரிழிவுங்கிறது புதுசாக வந்துட்ட ஒரு நோய் இல்லை, ரொம்ப காலமாகவே இருக்கிற ஒன்று தான். நம்ம முன்னோர்கள் இதை மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டுப்படுத்த

சுத்தறத்துக்கு அவங்களே சில வழிமுறையை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த பாவக்காய், முள்ளங்கி, அருகம்புல், அவ்வளவுதான். வெள்ளை முள்ளங்கி இருக்குல்ல, அதை வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. நூலுக்கோல் ரொம்ப நல்லது. இல்லைன்னா முள்ளங்கி சாறு 1 அவுன்ஸு சாப்பிட்டுட்டு வரலாம். ரத்தத்தில் சேர்கிற சர்க்கரை அளவை இதெல்லாம் கட்டுப்படுத்துது. சிறுநீரில் காணப்படுகிற சர்க்கரை அளவையும் சமநிலைப்படுத்துது. தினமும் ஆகாரத்தில் கோதுமை, கேழ்வரகு, வெந்தயம், கருவேப்பிலை, சோயாபீன்ஸ் எது கிடைக்குதோ சேர்த்துக்கலாம். இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு வந்தால் அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் கடையில் போய் நின்றுக்கிட்டு ஸ்வீட் வாங்கி திருட்டுத்தனமாக சாப்பிட வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. 2 ஆசாமிகள் கடற்கரையில் உட்காந்து சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தருக்கு தெரியாமல் ஸ்வீட்டு சாப்பிட்றதே எப்பவும் வந்து இடைஞ்சல் தான் சார். நேற்றுக்கு பாருங்கள், அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வீட்டுக்காரி கண்ணில் பட்டுவிட்டுது, அதுக்கப்புறம் ஒரே ரகலையாக போச்சு அப்படின்னாராம். எனக்கு கூட அப்படி தான் சார் ஆகிட்டுது, ஒரே ரகலை அப்படின்னாராம் இன்னொருத்தர். நீங்கள் சாப்பிட்டதும் உங்கள் வீட்டுக்காரங்க கண்ணில் பட்டுவிட்டுதா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர்.

0: நேத்திக்கு பாருங்க, அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வீட்டுக்காரி கண்ணில் பட்டுவிட்டுது, அதுக்கப்புறம் ஒரே ரகலையாக போச்சு அப்படின்னாராம். எனக்கு கூட அப்படி தான் சார் ஆயிட்டுது, ஒரே ரகலை அப்படின்னாராம் இன்னொருத்தர். நீங்கள் சாப்பிட்டதும் உங்கள் வீட்டுக்காரங்க கண்ணில் பட்டுவிட்டுதா சார் அப்படின்னு கேட்டிருக்கார் இவர். அதுக்கு அவர் சொன்னாராம், அப்படி இல்லை சார், கடைக்காரர் கண்ணில் பட்டுவிட்டுது, நான் அவருக்கு தெரியாமல் அந்த ஸ்வீட்டை அவர் கடையிலேருந்து எடுத்திருந்தேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் இந்த ஆள்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால்,
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். இன்று கோவா மாநிலம் உருவான தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோவா மாநிலம் தனது செழுமையான கலாச்சார பாரம்பரியத்திற்கும் அன்பான விருந்தோம்பலுக்கும் மட்டுமல்லாமல் கல்வி, தொழில்நுட்பம், புத்தொழில்கள் மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகிய துறைகளில் அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்காகவும் புகழ்பெற்றிருப்பதாக குடியரசுத் தலைவர் சமூக ஊடக பதிவு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் 1,74,000 குவிண்டால் அளவிலான விதைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை 9,76,000 விவசாயி அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் ஒவ்வொரு திட்டத்திற்கும் தனித்தனி ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டிய தேவை முடிவுக்கு வருவதாகவும் கூறினார். தாய் மற்றும் குழந்தை நலன், ஊட்டச்சத்து மற்றும் நிதி பாதுகாப்பு ஆகியவற்றில் இந்தியாவின் விரைவான முன்னேற்றத்தை பிரதிபலிக்கும் தரவுகளுடன் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு 6 வெளியிட்டுள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட இந்த கணக்கெடுப்பு ஆயுஷ்மான் பாரத், PMJ மற்றும் விரிவாக்கப்பட்ட சுகாதார பாதுகாப்பு முயற்சிகள் சுகாதாரத்துறையில் நிதி பாதுகாப்பை வலுப்படுத்துகின்றன என்று தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 134வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் இந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு.

உங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஷோ நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அன்பரசி. உங்களுக்கு மட்டும் இல்லங்க எங்களுக்குமே இந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பெஷலான ரொம்பவே பிடிச்ச ஷோ அப்படின்னு தான் சொல்லுவோம். எல்லா ஷோவுமே பிடிக்கும், பட் இருந்தாலும் நம்மளோட லிசனர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி சாங்ஸ் கேக்குறாங்க அப்படின்றத கேட்டு பார்த்து அதை பிளே பண்றதுல இன்னும் கூடுதல் சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த வகையில இன்னைக்கு யார் யாரெல்லாம் சோ வீக்கெண்ட் அப்படின்றனால யார் யாரெல்லாம் என்னென்ன சாங்லாம் என்னென்ன மைண்ட் செட்ல எல்லாம் பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து அப்படியே இந்த ஒன் ஹவர்ல தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சாங் வரதவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்கான சாங் தான் போட போறேன். இந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.

ஓகே, சோ என்ன பாட்டு யார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கோவை மாவட்டம் புதூர்ல இருந்து சிவசுப்ரமணியம் அவர்கள் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்றத பேக்ல வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆயிட்டே இருக்கு பாருங்க. சூரிய வம்சம் திரைப்படத்துல இருந்து ரோசா பூ சின்ன ரோசா பூ அப்படிங்கிற இந்த பாடல் தான். சோ ஃபர்ஸ்ட் சாங் ஹரிஹரன் உடைய குரல் பாடல் கேட்கலாம்.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்பை இன்றே தொடங்குங்க.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில நிறைய பேர் அவங்களுடைய விருப்ப பாடல கேட்டு அனுப்பிச்சுட்டே இருக்காங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ். சோ ஒரு சிலர் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு விருப்பமான பாடல் மட்டும் கேட்டுக்கீங்க, உங்க பேரையும் உங்க ஊரையும் டைப் பண்ணி அனுப்பலையே. சோ உங்களுடைய பேரு, ஊரு, உங்களுக்கு பிடிச்ச திரைப்பட பாடல், அந்த திரைப்படத்துடைய பெயர், இது எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படிங்கிற இந்த எண்கள்ல. நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயனார், மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன் இவங்க எல்லாரும் கனிசப்பாக்கம் பன்ருட்டில இருந்து கேட்டிருக்காங்க. செந்தூர பாண்டி அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து செந்தூர பாண்டி கொரு அப்படின்ற பாடல் வேணும்னா, உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்க, கேட்கலாம்.

வணக்கம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் விருப்ப பாடல் கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. வைகாசி பொருந்தாச்சு திரைப்படத்திலிருந்து பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோனாட்சி சிவகுமார் கூத்தப்பாக்கம் கடலூர்ல இருந்து அவங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேயர் விருப்பம் நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலமா விருப்ப பாடல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த வகையில அடுத்ததா யாரு கேட்ட பாடல் நம்ம கேட்க போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கஜினி திரைப்படத்துல இருந்து ரங்கோலா சாங் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேவிகாபுரத்துல இருந்து வீரமணி, அவங்களுக்கான விருப்ப பாடல் நம்ம எல்லாருமே கேட்கலாம்.

விருப்பம் நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நிறைய பேர் விருப்ப பாடல் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சோ டைம் இருக்கிற வரைக்கும் யார யாரெல்லாம் கேட்டீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நம்ம பாடலை பிளே பண்ணிடலாம். அடுத்ததான் நிகழ்ச்சியில பாடல் கேட்டிருக்காங்க. பர்வீன் திருவண்ணாமலையில இருந்து படம் கோழி கூவுது திரைப்படத்துல இருந்து ஏதோ மோகம் பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 9:31:43 FM Rainbow புதுவை 102.8 எட்டுல நம்ம நிகழ்ச்சியில நிறைய பேர் விருப்ப பாடல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆயிட்டு இருக்க ஒரு சாங் பேக்ல நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. இந்த சாங் யார கேட்டுக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உளுந்தூர் பேட்டையில இருந்து ராஜேந்திரன், லோகேஸ்வரன் இவங்க வந்து எஜமான் திரைப்படத்துல இருந்து ஆலப்போல் வேலப்போல் பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் கேட்கலாம்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில இப்ப நம்ம கேட்டு இருக்க இந்த பாடலை கேட்டிருக்கவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறந்தாங்கில இருந்து ஐயப்பன் வசீகரா திரைப்படத்துல இருந்தா இந்த பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு தடவை சொல்வாயா பாடல், ஹரிஹரன் மற்றும் சின்மய குரல்ல கேட்கலாம்.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல். வடவள்ளி கோவையிலிருந்து லூயிஸ் செல்வராஜ் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் ஐயலூர்லிருந்து வைரப்பிள்ளைப்பட்டியிலிருந்து சரவணன் அழகுமணி உங்களோட விருப்ப பாடலா இருக்கக்கூடிய வானத்தை போல திரைப்படத்திலிருந்து நதியே அடி நைல் நதியே பாடல் வந்துட்டே இருக்க கேட்கலாம்.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரெயின்போ புதுவை 102.8 9:46:22 நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. சோ இது விக்ரம் வேதா திரைப்படத்துல இருந்து நெஞ்சாத்தியே அப்படின்ற இந்த பாடலை கேட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தேனி மாவட்டம்ல இருந்து பொம்மி நாயக்கன்பட்டில இருந்து செல்வம் அவர்கள் கேட்டிருக்காங்க. இதே பாடல விருப்ப பாடலா ராதா பிரியா இவங்களும் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்க கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேர் விருப்பம் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இப்ப நம்ம பிளே பண்ண சாங், அதாவது பிளே ஆயிட்டு இருக்க சாங் யாரு கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பம்பாய் திரைப்படத்துல இருந்து கண்ணாலனை பாடல் வேணும் பாடியவர் சித்ரா அப்படின்லாம் சொல்லி நாங்க ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா கடலூர்ல இருந்து ஜே ஜே ஃபேமிலியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவா ஒரு சாங் வந்து பிளே பண்ணிருப்போம். சோ பேக்ரவுண்ட்ல கேட்டுட்டு இருப்பீங்க. எஸ், இந்த சாங்கை யார் கேட்டிருக்காங்க? உள்ளத்தை அளித்தா திரைப்படத்துல இருந்து அழகியல்ல இல்ல ஆல் டைம் எல்லாருக்கும் ஃபேவரட்டான அந்த சாங் சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம் பால்பனையில இருந்து கேட்டிருக்காங்க. வரும் இந்த பாடலோட இன்றைய நமது நேர் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி கேட்டு கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட சொல்றது. நான் உங்களை தொழில் ஆர்ஜே அன்பரசி.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். கோவா மாநிலம் உருவான தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தின் முன்னேற்றம் மற்றும் தனித்துவத்திற்காக அயராது உழைத்த அனைவரையும் நினைவு கூறுவதற்கான ஒரு நல் வாய்ப்பாகவும் இந்நாள் அமைவதாக பிரதமர் சமூக ஊடக பதிவில் தெரிவித்ததோடு, வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் தொலைநோக்கு பார்வையில் கோவா ஒரு முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கல்வி நிறுவனங்களில் புகையிலை இல்லாத நிலையை உருவாக்குவதற்கான டொஃபே செயலியின் முன்னோட்ட பதிப்பை மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணிய சலிலா ஸ்ரீவஸ்தவா நேற்று புதுடெல்லியில் தொடக்கி வைத்தார். இந்த டிஜிட்டல் செயலியானது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் புகையிலை இல்லா நிலையை உருவாக்குவதற்கான செயல்பாடுகளை கண்காணிப்பதையும் வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்றும் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிக வெப்பம் காரணமாக புதுச்சேரியில் இயங்கும் அனைத்து பள்ளிகளும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி திறக்கப்படும் என்று தெரிவித்தார். மாநில அந்தஸ்து பெற மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று கூறிய அவர், புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை தமிழக மற்றும் கர்நாடக அரசுகளை கேட்டு பெறுவோம் என்றும் கூறினார். புதுச்சேரியில் 2 புதிய சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அதன்படி உழவர்கரை நகராட்சி மூலம் தட்டாஞ்சாவடியிலும், புதுச்சேரி தொழில் மேம்பாடு மற்றும் முதலீட்டுக் கழகமான பிப்டிக் மூலம் வில்லியனூர் வட்டம் கரசூர் கிராமத்திலும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைகின்றன. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் ஆசிய 20 வயது உட்பட்டோருக்கான தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியா தனது சிறப்பான ஆட்டத்தை தொடர்ந்து வருகிறது. 4 தங்கம், 2 வெள்ளி மற்றும் 2 வெண்கலம் என மொத்தம் 8 பதக்கங்களை வென்றுள்ள இந்தியா பதக்கப்பட்டியலில் சீனாவிற்கு அடுத்தபடியாக 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:16 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. உலக நாடுகளின் பெருமையும் வரலாற்றின் சிறப்பையும் கலாச்சாரத்தின் அடையாளத்தையும் பறைசாற்றும் நினைவு சின்னங்களை பற்றி நீங்க அறிஞ்சு கொள்ள ரெடியா இருக்கீங்களா? காலத்தை வென்று நிற்கும் பிரமிடுகள் முதல் காதலின் சின்னமான தாஜ்மஹால் வரை ஒவ்வொரு நினைவு சின்னமும் ஒவ்வொரு கதையும் ஒரு வரலாற்றையும் தனக்குள்ள கொண்டுள்ளது அப்படின்னே சொல்லாங்க. அப்படிப்பட்ட உலக புகழ்பெற்ற நினைவு சின்னங்களை மையமாக கொண்டு உங்க அறிவை சோதிக்க வரவும் உங்க அறிவுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை கொடுக்கவும் வர நிகழ்ச்சி தான் பார்த்தீங்க அப்படின்னா கெட் செட் கோ. ஸோ இன்னைக்கு கெட் செட் கோல நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினைவு சின்னங்கள் பற்றிய கேள்விகளை தான் உங்ககிட்ட கேட்க போறேன். ஸோ நான் கேட்க போற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா எனக்கு அதெல்லாம் தெரியும்ப்பா, நான் வந்து ரெடியா இப்பயே கால் பண்ண ரெடி அப்படின்னு தானே சொல்றீங்க, எனக்கு அதெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஸோ நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம், 0413 அப்படின்ற ஒரு முன்குறியீட்டு என்ன சேர்த்து டயல் பண்ணுங்க. இதெல்லாம் இருக்கட்டும், நீ ஃபர்ஸ்ட் கேள்வி கேளு அப்படின்னு சொல்றது எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ நிகழ்ச்சியில் உங்களுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா இந்தியாவில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்கள் எந்த அமைப்பு பராமரிக்கிறது? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. நான் கேள்வியை திருப்பி சொல்றேன், இந்தியாவில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்களை

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நான் லாஸ்ட்டாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்களை எந்த அமைப்பு பராமரித்து வருது அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தேன் இல்லையா. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கிற காலர் யார்? வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம்.
1: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்துங்க சார்.
0: மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க சார்.

0: சூப்பரா இருக்கும். நம்ம
1: கேட்டீங்களா? நான் நல்லா இருக்கேன். கேள்வி கேட்டீங்களா?
0: தொல்லியல் துறைங்க சார்.
1: கரெக்டான பதில் மேம். இந்திய தொல்லியல் துறை அப்படின்றது கரெக்டான பதில்.
0: அரியலூர் பக்கம் கூட நிறைய இருக்கு, அது அந்த காலத்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அதெல்லாம் இருக்கு அங்கேயும் அந்த பக்கமும் எல்லாம்.
1: ஓகே ஓகே மேம், சூப்பரா சொன்னீங்க. கூடுதல் தகவலுக்கும் நன்றி. பண்டைய நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்பொருள் தலங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? சோ இதுதான் என்னுடைய கேள்வி. கேள்வியை திருப்பி சொல்றேன். பண்டைய நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்பொருள் தலங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்ற கேள்விக்கு கரெக்டான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று ஒன்று தான், கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2271760 மற்றும் 2275230.

0: நேரம் 10:16 15 ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அந்த்வான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில நான் கேட்ட லாஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, பண்டைய நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்பொருள் தலங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா. இந்த கேள்விக்கான பதில் சொல்ல வந்திருக்க காலர் யாருன்னு பாத்துருவோமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் சார், எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன், நல்லமா இருக்கேன். கேள்வி கேட்டீங்களா?
1: ஆமா கேட்டேன். அந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
0: ஆமா சார், சொல்லுங்க.
1: ஆமா, 1958 ஆண்டு அப்படிங்கிறது தான் விடை.
0: 1958 அப்படின்றது கரெக்டான பதில் தான் சார்.
1: ரொம்ப அருமையா இருக்கு ஷோ, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டமைக்கு நன்றி.
1: பை பை
0: பை பை. ஸோ நேர்களே, நான் கேட்க போற அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு நீங்க ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. சொன்ன கேள்வி டக்குன்னு கேட்டுட்டுமா? ஒருவர் நினைவு சின்னம் பழமையானது என்று அழைக்கப்பட அது குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டுகள் பழமையாக இருக்க வேண்டும்? இது கேள்வியை நான் திருப்பி சொல்றேன். ஒரு நினைவு சின்னம் பழமையானது என்று அழைக்கப்பட அது குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டுகள் பழமையாக இருக்க வேண்டும்? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கால் பண்ணுங்க. கால் பண்ண நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டை சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டு ஆன்சரை கரெக்டாக சொல்லிடுங்க.

0: வெல்கம் பேக் டு த ஷோ கெட் செட் கோ நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அந்துவானா. லாஸ்ட்டாக கேள்வி கிட்ட என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, ஒரு நினைவு சின்னம் பழமையானது என்று அழைக்கப்பட அது குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டுகள் பழமையாக இருக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கிற காலர், ஹலோ வணக்கம்.
1: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.
0: உற்சாகமான காலை வணக்கம் கூறுவது யார், இங்கிருந்து?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: நான் நலமா இருக்கேன். கேள்வி கேட்டீங்களா?
1: இதற்கான சரியான விடை 100 ஆண்டுகள்.
0: 100 ஆண்டுகள் என்பது அப்படி கரெக்டான பதில் சார். நெத்தியில் அடிச்ச மாதிரி கரெக்டா பதில் சொல்றீங்க. நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. நேர்களே, நான் பார்த்தீங்க அப்படின்னா நினைவு சின்னங்கள் பற்றியும் அதனுடைய முக்கியத்துவங்கள் பற்றியும் இந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கேன் இல்லையா. ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியில் நான் கேட்க போகிறேன் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு எல்லாம் ஆர்வமாக இருக்குது, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் கேள்வியை கேட்டுடுறேன். தமிழ்நாட்டில் உள்ள எந்த நினைவு சின்னம் அத்ரஷ் சின்னம் என்று தரம் உயர்த்தப்பட்டது? ஸோ கேள்வியை திருப்பி கேட்குறேன். தமிழ்நாட்டில் உள்ள எந்த நினைவு சின்னம் அத்ரஷ் நினைவு சின்னம், அதாவது அத்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதை தரம் உயர்த்தியிருக்காங்க, அது எந்த நினைவு சின்னம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கால் பண்ணி கரெக்ட் டான பதில சொல்ல வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா சோஷியல் தான், 0413 அப்படின்றத மறக்காமல் முன்னாடி போட்டு டயல் பண்ணிவிடுங்க.

ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 10:29, 11 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவின் உச்ச 2.8 கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நான் லாஸ்டாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள எந்த நினைவு சின்னம் அத்ரஷ் மொமெண்ட் என்று தரம் உயர்த்தப்பட்டது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா. இந்த கேள்விக்கான பதில் சொல்ல வந்திருக்கிற நேர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். வணக்கம் கூறுவது யார், இங்கிருந்து?

0: மாவட்டம் முள்ளக்கார் கிராமத்திலிருந்து பாபு.
1: பாபு சார் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்க
1: சார்? நலமாம், நலம் நலம் நலம்.
0: கண்டிப்பா சார்.
1: கேள்வி கேட்டீங்களா?
0: ஆமா சார், ஆமா சார்.
1: அதற்கான பதில்
0: கடற்கரை ஆலயம் சார்.
1: கடற்கரை ஆலயம் என்பது கரெக்டான பதில் சார். கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி சார், நன்றி.
1: நேர்களே, நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நினைவு சின்னங்கள் பற்றிய கேள்விகளை கேட்டுட்டு இருக்கேன். நேர்களை பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்கு டக்கு அப்படி கரெக்டான பதில்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நான் கேட்க போகிற அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்திய தொல்லியல் துறை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் எத்தனை உள்ளன? இதுதான் என்னுடைய கேள்வி. ஸோ கேள்வியை திருப்பி சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுந்துருச்சு. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இந்திய தொல்லியல் துறையால் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் எத்தனை உள்ளன அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ண நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

நேரம் 10:37 45 ஆயிட்டு இருக்கு. கெட்செட்டுக்கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் கேட்ட லாஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, திருப்பி அந்த கேள்வியை கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இந்திய தொழில் துறை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் எத்தனை அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், என்ன பண்ணணும், கால் பண்ணணும். கால் பண்ண நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன சேர்த்து டயல் பண்ணுங்கள். இந்த பாடலுக்கு அப்புறம் பேசுவோம்.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நேரம் 10:38, 15 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் லாஸ்டா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்திய தொழில் துறை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் எத்தனை அப்படின்ற கேள்வி கேட்டு இருந்தேன் இல்லையா. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கிற நேயர், ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சார், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
2: கலைவாணி மேம் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன். கேள்வி கேட்டீங்களா? என்ன புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்தியா கேட் எதற்காக கட்டப்பட்டது அப்படின்றத என்னுடைய கேள்வி. ஸோ திருப்பி கேள்வியை கேட்குறேன், புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்தியா கேட் எதற்காக கட்டப்பட்டது அப்படின்றத என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா பண்ண வேண்டியது கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

நேரம் 10:44, 26 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் லாஸ்டா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்தியா கேட் எதற்காக கட்டப்பட்டது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா.

0: கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கிற காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நன்னா இருக்கேன் சார். கேள்வி கேட்டீங்களா?
1: ராணுவ வீரர்கள் நினைவாக கட்டப்பட்டது.
0: ராணுவ வீரர்கள், போர் வீரர்களின் நினைவாக கட்டப்பட்டது. ஓகே, கரெக்ட், கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டமைக்கு நன்றி.
1: நன்றி
0: நன்றி. நேர்களே, கெட் செட் கோ நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நான் கேட்க போகிறேன், அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு நீங்களா ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் கேள்வி டக்குன்னு கேட்டுறேன். கேட் வே ஆஃப் இந்தியா எந்த பிரிட்டிஷ் மன்னரின் வருகையை நினைவு கூற கட்டப்பட்டது அப்படின்றத என்னுடைய கேள்வி. ஸோ கேள்வியை நான் திருப்பி சொல்கிறேன். கேட் வே ஆஃப் இந்தியா எந்த பிரிட்டிஷ் மன்னரின் வருகையை நினைவு கூற கட்டப்பட்டது? ஸோ இந்த கேள்விக்கான பதில்கள் உங்களுக்கு தெரியும்னா கால் பண்ணுங்கள். கால் பண்ண நம்பர்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு த ஷோ கேட் செட் கோ. நிகழ்ச்சியில் நான் லாஸ்ட்டாக கேள்வி கேள்வி என்ன அப்படின்னா, கேட் வே ஆஃப் இந்தியா எந்த பிரிட்டிஷ் மன்னரின் வருகை நினைவு கூற கட்டப்பட்டது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த கேள்விக்கான பதில் சொல்ல வந்திருக்கிற காலர், ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: பலராமன்
0: சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன் சார், நீங்க சார் இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். சரிங்க சார், கேள்வி கேட்டீங்களா?
1: கேட்டீங்களா சார்.
0: பதில் சொல்லுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள எந்த தலம் பல்லவர் காலத்து பாறை குடவரை கோவில்கள் மற்றும் புகழ்பெற்ற சுவர் ஓவியங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்றத என்னுடைய கேள்வி. திருப்பி சொல்றேன், நல்லா கேட்டுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள எந்த தலம் பல்லவர் காலத்து பாறை குடவரை கோயில்கள் மற்றும் புகழ்பெற்ற சுவர் ஓவியங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்றத என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். கால் பண்ணுற நம்பர்ஸ் என்ன பார்த்திங்க அப்படின்னா 2717760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

நேரம் 10:56:48 ஆயிட்டிருக்கு. கெட் செட் கோடைய நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். நிறைவு தருணத்துக்கு தாங்க வந்துட்டோம். ஸோ நிகழ்ச்சியில் நான் கேட்ட லாஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள எந்த தலம் பல்லவர் காலத்து பாறை குடவரை கோயில்கள் மற்றும் புகழ்பெற்ற சோறு எங்களுக்கு பேர் பெற்றது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த கேள்விக்கான கரெக்டான பதிலை உங்களுக்காக நானே சொல்லிடுறேன். என்ன கேள்விக்கான பதில் அப்படின்னா, சித்தன்ன வாசல் அப்படின்றது தான் கரெக்டான பதில். ஸோ இந்த பதிலோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. ஸோ நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். நாட்டின் மக்கள் தொகையை பாதுகாப்பதற்கு நமது எல்லைகளை பாதுகாப்பதோடு சட்டவிரோத குடியேற்றத்தை ஒழிப்பதும் முக்கியமானதாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் புஜ் நகரில் நேற்று இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் முக்கியத்துவம் வாய்ந்த G7 மற்றும் G13 எல்லை காவல் நிலையங்களை திறந்து வைத்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைன் இந்தியாவுக்கான தனது 5 நாள் சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்கினார். அவருடன் பல அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள் மற்றும்

பாகிஸ்தான் எல்லையில் முக்கியத்துவம் வாய்ந்த G7 மற்றும் G13 எல்லை காவல் நிலையங்களை திறந்து வைத்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லெயின் இந்தியாவுக்கான தனது 5 நாள் சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்கினார். அவருடன் பல அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள் மற்றும் வணிக தலைவர்களை உள்ளடக்கிய உயர்மட்ட குழுவும் வந்துள்ளது. இன்று காலை பீகாரில் உள்ள போத்கயாவை வந்தடைந்த அவர் அங்குள்ள மகா போதி ஆலயம் மற்றும் சுஜாதா ஆலயத்தில் வழிபாடு நடத்தவுள்ளார். உலக நாடுகளில் 7.6% பொருளாதார மேம்பாட்டுடன் வேகமாக வளரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று இந்திய ரிசர்வ் வங்கியின் வருடாந்திர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் எரிபொருள் விலை, விநியோக சங்கிலி தடைகள் போன்ற நிலையிலும் வலுவான பொருளாதார அடித்தளங்கள் காரணமாக இந்தியாவின் வளர்ச்சி முன்னோக்கி செல்வதாக ரிசர்வ் வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் தொடரும் மோதல் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து சீர்குலைத்து வருவதால் குறைந்தது 30 நாட்களுக்கு போதுமான திரவ பெட்ரோலிய எரிவாயு கையிருப்பை உருவாக்குமாறு பொதுத்துறை எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்களை அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. மகளிர் கிரிக்கெட்டில் 3 போட்டிகள் கொண்ட தொடரை வென்று கைப்பற்றும் நோக்கத்துடன் இந்திய அணி இன்று பிரிஸ்டலில் நடைபெறும் 2வது சர்வதேச T20 போட்டியில் தொடரை நடத்தும் இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி 7:00 தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12:00.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான வணக்கத்தோடு 11:06 மறுபடி மேஜிக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அன்பரசி. என்ன எல்லா வேலையும் பரபரப்பான வேலைகள்லாம் முடிச்சுட்டு நீதானம்மா கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் இல்ல டீ சாப்பிடலாம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கீங்களா? இல்ல ஓகே இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு பட் இதை பொறுமையா அழகா ஒரு பாடலை கேட்டுக்கிட்டே நம்ம செய்யலாம் அப்படின்னு பொறுமையா உங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லையா இன்னும் என்னம்மா நம்ம எப்பயும் போல வேலை செஞ்சுக்கிட்டே எஃப்எம்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்க எல்லாருக்குமே ஸோ இந்த டைம்ல ஒரு மெலடியான சாங்ஸ் கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இதமா இருக்கும். அதுவும் இந்த வெயிலுக்கு இந்த இசை தான் நம்மள வந்து ரொம்பவே கூலாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான பாடல்கள் தான் மெல்லி மேஜிக் நிகழ்ச்சியில் நீங்க இப்போ கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகோடைய குரல்ல ஹாரி ஜெயராஜுடைய இசையில பாடல் கேட்கலாம். வாலியோடைய அழகான வரிகள்ல லேசா லேசா திரைப்படத்துல இருந்த பாடல்

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மேஜிக்கான சாங்ஸ் எல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல்,
2: ஹாய் மாலினி,
1: நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினியுடைய குரல்ல. எஸ், இதே சாங் தான் முன்தினம் பார்த்தேனே பாடல், வாரணமாயிரம் திரைப்படத்தில் இருந்தால் கேட்கலாம்.
2: இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. And I'm in love with you.

0: மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
0: பர்னிச்சருக்குன்னு தனி ஃபுளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: மெரடி மேஜிக் நிகழ்ச்சியில பாடல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. குரு திரைப்படத்துல இருந்து ஏ ரஹ்மான் மற்றும் வினித் ஸ்ரீனிவாசன் குரல்கள்ல.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை. நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ புதுவை 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11:48. 5 நொடிகள்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
4: மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவா வரும் பாடல்

ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் குரல்ல கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து வரும் பாடலோட நிகழ்ச்சி இன்று பெறுகிறது. நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி மீண்டும் இதே போல ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். கோவா மாநிலம் உருவான தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தின் முன்னேற்றம் மற்றும் தனித்துவத்திற்காக அயராது உழைத்த அனைவரையும் நினைவு கூறுவதற்கான ஒரு நல் வாய்ப்பாக

ஆகவும் இந்நாள் அமைவதாக பிரதமர் சமூக ஊடக பதிவில் தெரிவித்ததோடு, வளர்ச்சி அடைந்த இந்தியா எனும் தொலைநோக்கு பார்வையில் கோவா ஒரு முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மறு வேலை வாய்ப்பு பெற்றிடாத மற்றும் வருமான வரி செலுத்துவோர் பட்டியலில் இடம்பெறாத முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் விதவைகள் தங்கள் குழந்தைகளின் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பிற்கான உதவித்தொகையை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரியில் உள்ள முப்படை நலத்துறை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக வரும் ஜூலை மாதம் இறுதி வரை இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர

பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரியில் உள்ள முப்படை நலத்துறை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக வரும் ஜூலை மாதம் இறுதி வரை இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 134வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் இந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் ஆசிய 20 வயதுக்குட்பட்டோருக்கான தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியா தனது சிறப்பான ஆட்டத்தை தொடர்ந்து வருகிறது. 4 தங்கம், 2 வெள்ளி மற்றும் 2 வெண்கலம் என மொத்தம் 8 பதக்கங்களை வென்றுள்ள இந்தியா பதக்கப்பட்டியலில் சீனாவிற்கு அடுத்தபடியாக 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. சில கேள்விகள் உங்களுக்குள்ளேயே இருக்கும், சில உணர்வுகளை யாரிடமும் சொல்லவே முடியாது அப்படின்னு கூட இருக்கும். சில நேரங்களில் சிரிக்க யாராவது ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு கூட தோணும். சில நேரங்களில் மனசை புரிஞ்சுக்கொள்ள ஒரு ஆள் வேணும் அப்படின்னு தோணும். ஏன், அது தோழனாக கூட இருக்கலாம், தோழியாக கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் உங்கள் காதுகள் அருகில் வந்து உரையாடும் நிகழ்ச்சி தான் பேசுங்க தோழா. இங்கே பேசப்படுவது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, நட்பு, காதல், வாழ்க்கை, கனவு, உறவுகள் போன்ற உங்களின் உணர்வுகள் எல்லாத்தையுமே உங்கள் மனசை தொட்டு போகும் உண்மையான உரையாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். அதனால் இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரீக்வன்சியை சரி பண்ணிங்க, மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அடுத்த சில மணி நிமிடம் உங்களுக்காக மட்டும்தான் இந்த நேரத்திற்கான நிகழ்ச்சி பேசுங்க தோழா. ஸோ இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கான டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சந்தோஷமானதாலும் சரி, ஒரு துக்கமான நிகழ்வாக இருந்தாலும் சரி, டக்குன்னு வந்து தன்னுடைய அழுகையை வெளிப்படுத்திடுவாங்க. அதனாலே என்னவோ சரி, ஆண்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கல் நெஞ்சக்காரன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன் சொல்லுவாங்க, ஆண்களுக்கு தன்னுடைய அழுகையோ தன்னுடைய உணர்ச்சிகளையோ வெளிப்படுத்துறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில டைமில். ஸோ ஆனால் ஆண்களுக்குள்ளேயும் அந்த ஈரம் இருக்கிறது என்பது உண்மைதான். ஸோ இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, ஆண்கள் தன்னுடைய எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு என் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா, 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன செய்து டயல் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் ஒரு பாடலுக்கு அப்புறம் யார் வந்து தன்னுடைய உணர்வுகளை தன்னுடைய உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ள போகிறாங்க அப்படின்னு கேட்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 12:41 ஆயிட்டிருக்கு. இப்போ ரெயின்போ புதுவை 102.8 பேசுங்க தோற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற முதல் காலர் யார் அப்படின்னு கேட்டுடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆமாம், கேட்டுட்டு
1: இருக்கேன். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க.
2: அதாவது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவாக நினைச்சு நம்ம கொண்டாடக்கூடாது சார். அந்த கஷ்டத்தையே நம்ம மறந்துடணும். கஷ்டத்தை கொண்டாடுறதுனால நமக்கு எந்த ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் அப்படிங்கறது பண்ண போறது இல்ல. ரேதர் நம்ம மனசை ஏன் சந்தோஷமா வச்சுக்க கூடாது அப்படின்னு முற்படணும். இப்ப வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையை பத்தி அதிகம் யோசிக்காம ஃபர்ஸ்ட் அதை மறக்க நினைக்கணும். அது ஒரு பெரிய சொல்யூஷனா இருக்கும். ரெண்டாவது, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கிடலாம். அவங்க பகிர்ந்துக்கிறதுனால நம்ம கஷ்டம் அப்படிங்கறது பாதியா குறையும். அதுல பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, திருமணமானவர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காரணம், தங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறதுனால அந்த பாரம் அப்படிங்கறது பாதியா குறைஞ்சிடும்.

0: ஓகே
1: அதே மாதிரி
0: ஓகே
1: ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, இவங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க விஷயங்களை வந்து பேசுவாங்க. அதே
0: ஓகே
1: மாதிரி சிலருக்கு வந்து இந்த பாடல்கள் கேட்கறது அப்படிங்கறது ரொம்ப பிடிக்கும், சாங்ஸ் அப்படிங்கறது கேட்பாங்க. அப்புறம் ஆண்கள்னா வெளியில பைக் எடுத்துட்டு வெளியில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஒரு 4 செவத்துக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அந்த கஷ்டம் அப்படிங்கறது ரொம்ப பெருசா இருக்கும். வேற இந்த உலகத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய விஷயங்களை நான் மனிதர்களை பார்க்கும் பொழுது அந்த கஷ்டங்கள் அப்படிங்கறதுலாம் ஒண்ணுமே இல்லப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவோம். சோ எல்லாத்துக்கும் மேலாக இந்த கஷ்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அப்படின்ட்டு எளிதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவம்
0: ஆண்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. உங்களுடைய
1: கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆண்கள் வந்து மத்தவங்களை வச்சு கம்பேர் பண்ணி ஐயோ கஷ்டம் கஷ்டம்னு பண்ண மாட்டாங்க, ரேதர் அவங்களுக்குரிய அந்த ஒரு பாதையில தாங்களாகவே பண்ணிச்சுக்கிறதுனால அந்த அளவுக்கு கஷ்டம் அப்படிங்கிற விஷயம் வந்தாலும் அதை
0: நன்றி சார், உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள மிக்க நன்றி. ஸோ நேர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியில் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற அடுத்த காலர் யார் அப்படின்றத பார்த்தோம். ஹலோ வணக்கம், நீங்க நேரில் இணைந்திருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: எங்கள் தோழமை மிக்க தோழருக்கு பிற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, நீங்க நேரில் இணைந்திருக்கீங்க, பேசலாம்.
2: மா கணையரசு நல்லா பழைய தலைப்பு கொஞ்சம் புரியாம இருக்கு.
0: அதாவது ஆண்கள் வந்து தன்னுடைய எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றதுதான் என்னுடைய தலைப்பு. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து தன்னுடைய எமோஷன்ஸை வெளிக்காட்டிடுவாங்க, அழுகி ஆகட்டும், சிரிப்பாகட்டும், அது மாதிரி. ஸோ ஆண்கள் எப்படி அதை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றதான் என்னுடைய தலைப்பு.
2: உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ஒரு சந்தோஷமான தருணங்களா இருந்தாலும், ஒரு துக்கமான தருணங்களா இருந்தாலும் பெண்கள் ஒரு சிலர் அதை தாங்கிக்காம ரொம்ப வலியோடு இருப்பாங்க. சந்தோஷம்ங்கிற போது சக தோழிகளோட அதை பகிர்ந்துக்குவாங்க, அதுக்கான ஆயத்த பணிகளோடவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் ஆண்கள் வந்து அந்த துக்கம் அப்படிங்கறது மனசுக்குள்ள இருக்கும் சில இழப்பீடுகள், அந்த இழப்பீடுகளை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு சொல்லோட துயரங்களை அனுபவிப்பாங்க. என்னுடைய பெரிய தந்தை 1998 என்னை விட்டு காலமாகிற போது சொல்லன வழிகளோட நான் இருந்தேன். அந்த மரண செய்தியை கேட்கிற போது கூட என்னால தாங்கிக்க முடியாம இவ்வளவு பாசத்துக்குரிய என்னுடைய பெரிய தந்தை என்னை விட்டு போயிட்டாரு, இன்னும் சில ஆண்டுகள் எங்க கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு தவிப்பு துடிப்பு. அதுக்கு பிற்பாடு எங்களுடைய பாசத்துக்குரிய எங்களுடைய அத்தை அவங்க 2-3 ஆண்டுக்கு பிறகு அவங்க எங்களை விட்டு மரணம் அடைகிற போது அந்த வழி கூட எனக்கு இன்னமும் இன்னமும் அது ஒரு நினைவு பதிவுகளாகவே இருந்துட்டு இருக்கு. அந்த அந்த அந்த இழப்புகள் வந்து மீண்டும் பெற முடியாதுன்னு சொன்னா கூட அடுத்த இலக்கு நோக்கி நம்ம பயிற்சிட்டு இருக்கிறோம். இனி நம்ம மறையத்தான் போறோம், இனி நம்ம வாழ போறது கிடையாது, நமக்கு ஒரு நாள் மரணம் இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். அதே போல சந்தோஷமான தருணங்கள் வர நேரங்கள்ல மனசை ரொம்ப மென்மையா பக்குவமா வச்சுக்கிட்டு துள்ளாட்டம் போடாம நம்ம வேற ஏதோ ஒரு சாதிச்சது மாதிரி நினைக்காம அப்படி சாதாரணமா மனசு மென்மையா கொண்டு போறது, இதை ரெண்டையும் சரியா சமமா கொண்டுட்டு போனா மட்டும்தான் நாம இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல மீண்டு வெளியே வர முடியுமே ஒழிய இழந்ததையே நம்ம மேல மேல நினைச்சுக்கிட்டே இருந்துட்டோம் சொன்ன அந்த இழப்புகள் வந்து வெளியே வர்றது ரொம்ப காலங்கள்
0: ஆயிடுச்சு.
2: அதனால நாம வந்து இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, சில அனுபவங்களை கத்துக்கணும், சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம கிட்ட வந்துடும். அப்படி வந்துடுற நேரங்கள்ல அந்த சுக துக்கங்களை பகிர்ந்து அந்த அந்த எண்ணங்கள் கடந்து வரக்கூடிய வழிகள், அதாவது வழித்தடம்னு சொல்லுவோம், இதுக்கான சாத்தியக்கூறு நமக்கு கண்டிப்பா வந்து சேர்ந்துடும். நான் நிறைய நேரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டு அடுத்த நெருக்கடி நோக்கி பயணிச்சுட்டே இருக்கிறேன். நல்ல எண்ணமும் நல்ல செயலும் நம்ம கிட்ட சொன்னீங்கன்னா இழப்புகள் கொஞ்சம் குறையும், மத வழிங்கிறது கொஞ்சம் குறையும், இழந்ததே நினைச்சிட்டு இல்லாம அடி அடுத்து என்னத்தை நம்ம பெற போகிறோம் அப்படின்னு வந்து கொண்டு போகணும். கொண்டு செல்ல இனி எதுவும் இல்லை அப்படி நினைச்சாலே போதும், இழப்புகள் மிக சாதாரணமா போயிடும்.
0: சூப்பர் சார், சூப்பரா சொன்னீங்க, தேங்க்யூ.
2: நன்றி
0: நன்றி. நேர்களே, நீங்களும் உங்களுடைய இந்த எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்றதான் என்னுடைய நம்மளுடைய டாப்பிக்காக இருக்கு. ஸோ நீங்கள் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு எங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 12:24 ஆயிட்டு இருக்க. பேசுங்க தோழா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஆண்கள் எப்படிதான் நம்மளுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றதாங்க நம்மளுடைய தலைப்பு. ஸோ யூஸ்வலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து எமோஷன்ஸ் வந்து ரொம்பவே வரும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க.

0: ஸோ நீங்கள் ஒரு நிகழ்ச்சியிலையோ இல்லை ஒரு புதுவெளியிலையோ இருக்கும்போது உங்களுடைய எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதற்காகவே இன்றைக்கி பிரத்யேகமாக ஆண்களுக்கு மட்டுமான ஷோ தான் இந்த பேசுங்க தோழா. ஸோ நிகழ்ச்சியில் தன்னுடைய அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2275230 மற்றும் 2271760. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்கூறியிட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மாதிராதீங்க. நிகழ்ச்சியில் ஒரு காலர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்காரு. யார், எங்கிருந்து பேசுறாருன்னு பார்த்தீங்களா?
1: ஹலோ, வணக்கம். சார்,
0: நீங்க நேரில் இணைந்திருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கணேஷ் ராஜா.
0: கணேஷ் ராஜா சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். நிகழ்ச்சி கேட்டுட்டு
1: இருக்கீங்களா?
0: நிகழ்ச்சியோட டாபிக் புரிஞ்சுதா?
1: எனக்கு வந்து 67 வயசு நடக்குதுங்க.
0: ஓகேங்க.
1: எனக்கு வந்து அப்பா முகமே எனக்கு தெரியுங்க, 2 வயசு அப்பா இறந்துட்டாரு. அதனால வந்து அப்பா வந்து என்ன வந்து கண்ணும் கருத்துமா வளர்த்து அப்பா இல்லாத குறையை தீர்த்து வச்சாங்க. அந்த அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு போகலாம், அப்பா அப்பா அப்பா அம்மா கூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க, நான் வந்து அம்மாவை தான் கூட்டு போக முடியும். அந்த மன கஷ்டத்திலயும் நான் வந்து இந்த 67 வருஷத்திலயும் அம்மாவோட தான் நினைச்சு நான் இருந்து வாழ்ந்து வந்தேங்க. ஆனா கஷ்டங்கள் வந்து மனிதனுக்கு 1000 வருங்க. அந்த கஷ்டத்தை நாம வந்து சமாளிக்கணுங்க, கோபம் இல்லாம இருக்கணுங்க மனுஷனுக்கு முக்கியம். கோபம், ஆமாங்க. ஏன்னா விநாயகருக்கும் முருகருக்கும் ஒரு போட்டி வச்சாருங்க, மாம்பழம் போட்டி வச்சாங்க சிவன். அதுல வந்து விநாயகர் தான் அறிவு மூலையா இருந்து பயன்படுத்தி செய்யிச்சாருங்க. அதே போல புராணத்திலேயே அந்த மாதிரி இது கஷ்ட நஷ்டத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. குடும்பத்துல 1000 கஷ்டம் இருக்குங்க, அதை மறந்து தாங்க செயல்படணும். ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கணுங்க.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சி தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. நன்றி,
1: நன்றி சார்.
0: நன்றி, நன்றி. நேர்களே, நீங்களும் உங்களுடைய எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க, இல்லை ஒரு எமோஷன்ஸை எப்படிலாம் வந்து தனக்குள்ள அடக்கி வைக்கீங்க அப்படின்னு நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காகவே பிரத்யேகமான ஷோ தான் பார்த்தீங்க அப்படின்னா பேசுங்க தோழா. இது ஆண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய அனுபவங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்கூறிட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 12:28:59 ஆயிட்டு இருக்க பேசுங்க தோழா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில உங்களுடைய எமோஷன்ஸை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு தான் இன்னைக்குடைய டாபிக்கா இருந்துட்டு இருக்கு. ஸோ நிகழ்ச்சியில தன்னுடைய ஹலோ வணக்கம்
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹாய் நான் இம்ரான் பேசுறேன்.
0: இம்ரான் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க இம்ரான்?
1: நான் பாண்டிச்சேரியில இருந்து கால் பண்றேன்.
0: சொல்லுங்க இம்ரான்.
1: அதாவது எமோஷன்ஸ் வந்துட்டு ஜென்ஸுக்கும் ஐ மீன் லைக் ஆண்களுக்கும் இருக்குன்ட்டு ஒரு நல்ல விஷயமா நீங்க சொல்ல வந்திருக்கீங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆண்களுக்கு வந்து எப்ப எமோஷன்ஸ் வரும்னா ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணாலோ அப்பதான் வரும். ஓகேங்களா, ஹர்ட் பண்ணாலோ ஏமாற்றம் அடைஞ்சாலோ அப்பதான் வந்துட்டு ஆண்கள் எல்லாரும் எமோஷன்ஸ் வந்துட்டு எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, இப்ப எனக்கு வந்துட்டு 2 வயசு குழந்தை இருக்கு, பெண் குழந்தை இருக்கு, நான் அவகிட்ட போயிட்டு பேசி என்னோட எமோஷன்ஸ் வந்துட்டு இது
0: பண்ணிப்பேன். சரி, இப்ப இன்கேஸ் நீங்க வந்து ரொம்ப டவுன் ஆகுறீங்க அப்படின்னா, அந்த டைம்ல உங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி, ரொம்ப கோவப்படுறீங்க அப்படின்னா அந்த டைம்ல உங்க எமோஷன்ஸ் எப்படி இது பண்ணுவீங்க, கண்ட்ரோல் பண்ணுவீங்க?
1: சைலன்ஸ் மெயின்டைன் பண்றது நல்ல விஷயம். ஏன்னா ஆண்கள் வந்துட்டு எப்பவும் கோவப்பட்டாலும் அது தவறுல தான் போய் முடியும். எப்பவுமே வந்துட்டு 100% வந்துட்டு இப்ப என்னோட விஷயத்துல பாத்தீங்கன்னா நான் கடற்கரை போயிடுவேன். அப்படியே வண்டி எடுத்துட்டு சைலண்டா போயிட்டு கடற்கரையில ஒரு 1 ஹவரோ இல்ல 2 ஹவர்ஸோ உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த கடற்கரையில நடக்கும் போதே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு போவாங்க. அதெல்லாம் நம்ம காதுல கொஞ்சம் கொஞ்சம் விழும். சோ அந்த டைம்ல வந்துட்டு மக்கள் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, நமக்கு மட்டும் இந்த நாட்டுல ஊர்ல பிரச்சனை இல்ல அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு நம்ம எமோஷன்ஸ் கேர் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு லீவ்ல

0: மறுபடியும் ஒரு புதிய ஒரு இதை தொடங்கிடுவீங்க.
1: அவ்வளவுதான் பண்ண முடியும் ஆண்களால. ஏன்னா வந்துட்டு கோபம் எல்லாம் பட்டோம்னா, அழுதாலோ கோபப்பட்டாலோ அது கண்டிப்பா வந்துட்டு ஒரு நெகட்டிவ் தாட்டோ மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா.
0: என்ன பண்ணுவீங்க? ஹலோ, நேர் வந்து தன்னுடைய எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவேன் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தார். பட் நடுவில் ஏதோ இதுவாகிடுச்சு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக்
1: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
0: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் தன்னுடைய எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து தன்னுடைய எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே கேட்கவே நல்லா இருந்தது இல்லையா. சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன் அப்படின்னா டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு பீச் போயிடுவோம்ப்பா, இல்லை அப்படின்னா பாடல் கேட்பேன் அப்படின்னு. தன்னுடைய எமோஷன்ஸை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நிறையவே அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம் அந்த லைஃப் ஆஃப் ராம் திரைப்படத்தில் இருந்து.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று

0: மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபில்லா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. திரு சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக சட்டப்பேரவையில் உள்ள 136 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக மேலிட பொறுப்பாளரான திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா இக்கூட்டத்தை பார்வையிட உள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா மாவட்டத்தில் மல்லவள்ளி தொழிற்பூங்காவை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர மாநிலத்தை பட்டு உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக மாற்ற மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் இத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது ஹெக்டர் ஒன்றுக்கு 450 கிலோ பருத்தி மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக கூறியுள்ளார். ஜவுளித்துறையில் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 10,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் கீழ் செயல்படும் இந்த ஹஜ் குழு ஹஜ் புனித யாத்திரையில் இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கியதற்காக லபைத்தும் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள பதிவில், நடப்பு ஆண்டுக்கான ஹஜ் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் ஹஜ் குழு இந்திய தூதர் தலைமையிலான சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் குழு ஒருங்கிணைந்து செயலாற்றியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய ஹஜ் யாத்திரியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து விதமான வசதிகளுக்கும் சவுதி அரேபிய அரசுக்கு திரு கிரண் ரிஜிஜூ நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நெதர்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் தெலான் ஜக்ரேஸ் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையே ராணுவ தளவாட உற்பத்தி, ராணுவ ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். கோவா மாநில உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா கலாச்சார பாரம்பரியத்திலும் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதிலும் சிறப்புமிக்க மாநிலமாக இருப்பதாக கூறினார். கல்வி, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் கோவா முன்னணி மாநிலமாக விளங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோவா மாநிலம் கலாச்சாரம், பாரம்பரியம், இயற்கை எழில் மற்றும் அன்புடன் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் மக்களை கொண்ட மாநிலம் என்று புகழாரம் சூட்டினார். கோவா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர்களை நினைவு கூறும் தருணம் இது என்று குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா முக்கிய பங்காற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுலா பயணிகளை உபசரிப்பதில் கோவா மக்கள் சிறப்பாக செயல்படுபவர்கள் என்று கூறியுள்ளார். கோவாவின் வளர்ச்சிக்காகவும் வளமைக்காகவும் அம்மாநில மக்களை தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் மகப்பேறு மருத்துவ உதவி விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் சுகாதாரத்துறையில் நிதி பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சியடைவதற்கு இந்த திட்டங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: Mm. முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில்

0: சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். புதுதில்லியில் தேசிய போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற முப்படையினரின் மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் அவர் முப்படை தலைமை தளபதியாக பதவி வகித்த பின் ஓய்வு பெறுவது பெருமைக்குரியதாக உள்ளது என்று தெரிவித்தார். 1981 இந்திய ராணுவத்தில் இணைந்த அவர் 40 பணிபுரிந்துள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய முப்படை தளபதியாக பதவியேற்க உள்ளார். வானில் ஏற்படும் அரிய நிகழ்வான ப்ளூ மூன் நாளை நடைபெற உள்ளது. ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமி நிலவு தென்படுவதால் இதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் திரு கிறிஸ்டின் கார்த்திக் தெரிவிக்கிறார்.
1: ஒரு கேலண்டர் மந்த்ல 2 ஃபுல் மூன் வந்தா 2வது ஃபுல் மூன் வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மே 1 இந்த வருஷம் ஃபுல் மூன், இப்போ மே 31 ஃபுல் மூன் வருது. அதனால இந்த செகண்ட் மூனை வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் வந்தது, அதே போல் இப்போ 26 இருக்கு. அடுத்து 2028 டிசம்பர் மாதம் 31 ப்ளூ மூன் சொல்லுவோம். இது எதனாலன்னா ஜென்ரலாக கேலண்டர் பார்த்தீங்கன்னா இந்த லூனார் சைக்கிளை வச்சு தான் அதை வச்சுருப்பாங்க. முழுமையான ஒரு சுற்று வந்து 29.53 டைம் பீரியட் எடுக்கும். ஆனால் நம்ம கேலண்டர் பார்த்தீங்கன்னா 30, 31 சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த ரெப்புடேஷன் பார்க்கும்போது ஒரே கேலண்டரில் 2 ஃபுல் மூன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.53 வருஷம் இருக்கும். மற்றபடி மூன் வந்து ப்ளூ கலராக இருக்கும் அப்படின்றலாம் கிடையாது, அது எப்பயும் போல உள்ள ஃபுல் மூன் தான்.
0: பீகாரில் மின்னல் தாக்கியதில் 7 உயிரிழந்தனர். அம்மாநிலத்தின் கயாவில் 3, அவுரங்காபாத்தில் 2, சரண், ககாரியா மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் அவுங் 5 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். பீகார் மாநிலம் மகோபதி புத்தர் கோவிலில் அவர் வழிபட்டார். புத்தகயாவில் உள்ள புத்தர் மடத்தை அவர் பார்வையிட உள்ளார். முன்னதாக கயா விமான நிலையம் வந்த அதிபரை பீகார் வேளாண் அமைச்சர் திரு விஜயகுமார் சின்ஹா வரவேற்றார். அதிபர் திரு யூ மின் அவுங்கின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இன்று புத்த மதத்தினருக்கான விசாக போயா பண்டிகை தினம் கொண்டாடப்படுகிறது. புத்தரின் பிறந்தநாள் மற்றும் அவர் ஞானம் பெற்ற தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இலங்கை தீவில் லட்சக்கணக்கான மக்கள் வேசாக் எனும் வண்ணமயமான விளக்குகள் ஏற்றி வீடுகளை அலங்கரித்து இந்த விழாவை கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2000 இடங்களில் மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் புத்த பாரம்பரிய தலைப்பிலான புகைப்பட கண்காட்சியை இந்திய தூதரகம் ஹம்மந்தோட்டாவில் நடத்தியது. இந்த புகைப்பட கண்காட்சியை இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க தொடங்கி வைத்தார். இந்தியாவில் புத்தகயா, சாரநாத், குஷிநகர் உள்ளிட்ட இடங்களில் புத்த மத புனித தலங்கள் குறித்த புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஷாங்ரிலா பேச்சுவார்த்தை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மேற்காசிய பகுதியில் அமெரிக்காவுக்கு போதிய ராணுவ தளவாடங்கள் இருப்பதாகவும் தாக்குதல் நடத்த தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை ஜப்பானின் யூச்சி சிமோகாமி சாயா ஹோபாரா இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் வின் ஹோ சியூ சிங் ஜே இணையை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் மணி 2:15 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்தின் நேரம் 12:50 20
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்.

0: புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லி புத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: நீங்கள் அந்த பழைய கணவர் உங்களுக்கு முறையாக விலக்கு கொடுக்காததனால் இப்படி செய்வது முறையல்ல என்றோ பாவம் என்றோ கருதுகிறீர்களானால் சொல்லுங்கள். என்றேனும் நீங்கள் இணைந்து வாழக்கூடும் என்ற சந்தர்ப்பத்துக்கு காத்திருப்பதனால் நான் என் எண்ணத்தை கூறியதை தவறாக நினைக்கிறேன். அந்த நிலை இங்கு இல்லை. அவருடன் நான் மறுபடி இணைந்து வாழ்வேன் என்பதை எப்படி என்னால் கற்பனை செய்து பார்க்க இயலவில்லையோ, அப்படி நான் மறுமணம் செய்து கொண்டு வாழ்வதை பற்றியும் கற்பனை செய்யக்கூட மனம் துணியவில்லை. ஒருபுறம் பாசி மூடி கிடந்த குட்டையை நீங்கள் கிளறிவிட்டிருக்கிறீர்கள். குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் யோசனை செய்யுங்கள். பெண்மையை தாழ்வாக கருதுவதை நான் வெறுப்பவன். ஒருத்தி என்னை அவமதித்துவிட்டு போன பிறகும் கூட பெண்மையை நான் மதித்து போற்றவே விரும்புகிறேன். பெண்மை காலடியில் மிதிப்படுவதை நான் ஒப்பமாட்டேன். உங்கள் இசைவுக்கு அல்லது மறுப்புக்கு நான் காத்திருப்பேன். அவள் முகம் சிவந்து போகிறது. வெகுநேரம் அவர்கள் பேசவில்லை. சரையல் என்று சேலையை தட்டி கொண்டு அவள் எழுந்திருக்கிறாள். ரொம்ப நேரமாகிவிட்டது. கை கடிகாரத்தில் கண்கள் பதிகின்றன. இருவரும் மௌனமாக நடந்து வருகின்றனர். நல்லது, பிறகு பார்க்கலாம் என்று புன்னகையுடன் கூறிவிட்டு அவள் விரைந்து திரும்பி நடக்கிறாள். மைத்ரேயிக்கு நூலகத்துக்குள் நுழையும் போது மன தெளிவு இல்லை. புத்தகங்களை பிரித்து பார்க்க கூட பொருந்தவில்லை. கையில் அகப்பட்ட புத்தகங்களை எடுத்துக்கொண்டு அவள் வீடு திரும்ப பஸ்ஸை பிடிக்கிறாள். மனசுக்கு உவப்பான நிகழ்ச்சிகளை நினைத்தாலும் மன மகிழ்ச்சியிலும் திளைக்க முடியாததொரு பழுவை சுமந்து கொண்டிருப்பது போல் தோன்றுகிறது. கல்யாணமா? அவளுக்கா? சி, ஏன்? உயர்ந்த லட்சியம் என்று சொல்லிக்கொண்டு சந்தர்ப்பங்களுக்கு இரையாகாமல் நிற்பதைத்தானே நீ மதிக்கிறாய். உண்மையில் தனராஜை மணந்த பின்பு அவன் உயர்ந்த வாழ்க்கை முறையை கடைபிடிக்காதவன் என்ற காரணமே உன்னை வெறுக்கச் செய்தது. இப்போது உயர்ந்த வாழ்க்கை முறையை கடைபிடிக்கவே உன்னை மணக்க விரும்புகிறேன் என்று முரளி கூறுகிறான். இவனை உன் உள்ளம் மதிக்கிறது. ஆனால் ஏன் சீ, கல்யாணமா என்று ஏன் மறுக்கிறாய்? ஏற்கனவே ஒருவனுடன் ஓடிப்போய் அவனுடன் ஒத்து வாழ துணிவில்லாதவளாக ஓடி வந்தாள். இப்போது இன்னொருவனை பிடித்து கொண்டாள் என்று மேல் நோக்காக பார்க்கும் உலகம் பழிக்கும். தனராஜே அறிந்தால் என்ன நினைப்பான்? வீட்டுக்கு அவள் திரும்பும் நேரத்தில் ஞானம் வீட்டில் இருக்க மாட்டாள் என்று எண்ணியிருப்பது பொய்யாகிறது. வாயிலில் ஒரு கருப்பு கார் நிற்கிறது. யாரோ வந்திருக்கிறார்கள். ஞானம் பேசும் குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அவள் நேர் வாயிலில் நுழையாமல் தோட்டத்து வழியே சென்று பின்புறமாக நுழைகிறாள்.
2: ஞானம் அரசினரின் கருத்தடை பிரச்சாரத்தை குறித்து காரசாரமாக பேசிக் கொண்டிருக்கிறாள். பெண் குலம்தான் எப்போதும் சுமை சுமக்க வேண்டுமா? துன்பம் அனுபவிக்க வேண்டுமா? வாய்விட்டு சொல்ல தெரியாமல் கிராமங்களில் பெண்கள் இந்த IUCT திட்டத்தில் துன்பம் அனுபவிக்கிறார்கள். அறிந்தவர்கள் எல்லாருமே ஃப்ரிக்ஷன் காசஸ் கேன்சர் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். தெரிந்து ஏன் தண்டனை கொடுக்க வேண்டும்? தடுப்பு முறைகள் எல்லாம் தாகத்துக்கு உப்பு நீரை குடிப்பது போல் என்று காந்திஜியே கருத்து தெரிவித்திருக்கிறார். காந்திய கொள்கைகளில் ஊறியவர் என்று நினைக்கும் ஆட்சி பீடத்தார் எவனோ வெளிநாட்டான் இந்த எல்லாம் கொள்ளும் ஏழை நாட்டை நம்பி உருவாக்கிய சரக்கை எல்லாம் நம் தலையில் கட்டுவதற்கு எப்படி இடம் கொடுக்கின்றனர்? அதற்கு இப்படி ஒரு திட்டம். ஞானத்துக்கு இவ்வளவு ஆத்திரம் இருக்கிறது என்பதை மைத்ரேயி அறியாள். எனவே அவள் யாரிடம் இப்படி பேசுகிறாள் என்பதை அறிய ஆவல் கொள்கிறாள். அந்த திட்டத்தை பார்க்க யாரேனும் விருந்தினர் வருவதுண்டு. அப்படி யாரேனும் வந்திருந்து அலுவலகத்தில் ஒன்றும் பேசாமல் இங்கே வந்து குமுறலை கொட்டுகிறார்களா? தம்தம் பொருள் வசதி ஆதாயங்களுக்காக உண்மையை நேரடியாக ஒப்புக்கொள்ளாமல் திரைமறைவில் வந்து குமரல்களை கொட்டி ஆற்றுவது இந்நாட்டின் சாபக்கேடா? மைத்ரேயி எட்டி பார்க்கிறாள். மொட்டையாக வழுக்கை தலை, முழு முழு என்ற முகத்தில் பட்டை பட்டையாக விபூதி, செவிகளில் வைரக்கடுக்கன், இழிந்து வழியும் சதை. எங்கோ பார்த்தால் போல் இருக்கிறது. அருகில் புடவை தெரிகிறது. பச்சையில் ஒற்றை விளிம்பு சரிகை போட்ட பட்டுச்சேலை. இன்னும் யாரோ ஆண் பிள்ளைகள் இருக்கின்றனர். ஞானம் பேச்சை முடிக்கும் முன்பு ஜன்னலில் மைத்ரேயின் உருவம் தெரிந்து விடுகிறது. என்ன ஒளிஞ்சுன்னு பார்க்கறே? வா மைத்ரேயி, உனக்காகத்தான் இங்கே இவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள்.

0: முன்னரையில் அடி வைத்ததும் மைத்ரேயி கண்களை அகல விரிக்கிறாள். லோகா! அந்த குண்டு மனிதர் அவளுடைய கணவர். லோகாவை இளைஞர் மன்ற காந்தி ஜெயந்தி விழாவில் கூட பார்த்தாள். அருகில் பார்க்கும்போது மிகவும் தளர்ந்திருப்பது தெரிகிறது. அம்மையோடுடன் ஒரு இளைஞன் உட்கார்ந்திருக்கிறான். விரல்களில் வைரமும் பச்சையுமாக மோதிரங்கள் ஒளி வீசுகின்றன. மடிப்பு கலையாத சட்டையும் அங்கவஸ்திரமும் தரித்திருக்கிறான். அவள் அறையில் நுழையும் போதே அவன் கை குவித்து நமஸ்காரம்மா என்று கூறுவதை அவள் கவனிக்காமல் இல்லை. என்னம்மா மைத்ரேயி என்று மொட்டைத்தலையர் தன் பொய்ப்பற்களை காட்டுகிறார். இவர்கள் எல்லாரும் எதற்கு இங்கு வந்திருக்கிறார்கள் என்று மலைத்தார்போல் நிற்கிறாள் மைத்ரேயி. லோகா அவளை உட்கார், ஏன் நிற்கிறே என்று கூறும்போதும் அந்த மலைப்பு நீங்கவில்லை. இப்ப உன்னை பார்க்கணும்னு தான் வந்திருக்கோம். நாளை 3ஆம் நாள் இவா ஊரில் ராஜாஜி பர்த்டே செலிப்ரேட் பண்றா, அதில் நீ வந்து பேசணும், பங்கெடுக்கணும் என்று லோகா மர்மத்தை உடைக்கிறாள். அவளுடைய பேச்சின் ஒலி நான் வாழ்வு கொடுத்து நீ வந்தவள் என்ற கட்டளையிடுவது போல் இருக்கிறது. மைத்ரேயின் குரல் தெளிவில்லாமல் ஒலிக்கிறது. பொலிட்டிக்கல் மீட்டிங் மாதிரியா சிஸ்டர்? ஏன், பொலிட்டிக்கல்னா வரமாட்டியா என்று மெல்லச்சிரிக்கிறாள் லோகா. நீ சின்ன வயசு, உன்னை போல இருக்கிறவாள்லாம் இப்ப பாலிடிக்ஸில் புகுந்து வரத்தான் வேணும் என்று உறுதியாக கூறுகிறார் மொட்டைத்தலை. ஆமாம்மா, எங்க திருச்சின்னபுரம் தொகுதி கட்சி பிரசிடென்ட் என்ற முறையில் உங்களை கூப்பிட வந்திருக்கேன். இன்னைக்கு நாட்டில் நடக்கும் அராஜகத்தை தொலைக்க உங்களைப் போல யங்ஸ்டர்ஸ் வந்துதான் ஆகணும் என்று அம்மைவடி இளைஞன் தானே அவளை வரவேற்க வந்ததை வெளியிட்டு விடுகிறான். மைத்ரேயி குரோதமாக ஞானத்தை விழித்து பார்க்கிறாள். இப்ப விருதுநகரில் ஒரு சின்ன பையல்தான் போட்டி போடுறான். அவ நிறைய சிறு பையன்கள் தான் பார்ட்டி முழுசும். நம்ம பக்கமும் அது போல வரணும். அதனால்தான் உன்னை தேடின்னு வந்திருக்கோம் என்று மொட்டைத்தலை வற்புறுத்துவது போல் கூறுகிறார். நான் சொன்னா நீ தப்ப மாட்டேன்னு நம்பி வந்திருக்கோம். லோகா மெதுவாக ஊசி குத்தாய் தைக்கிறாள். அடடா, நீங்கள் இப்படியெல்லாம் ஏன் நினைக்கணும் சிஸ்டர்? பர்த்டே செலிப்ரேஷனில் பேசுறது பத்தி நான் ஆட்சேபமே சொல்லல. ஆனால் பொலிட்டிக்கல்னு வந்து நிற்க எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீங்க என்ன, 3ஆம் கிளாஸ் படிக்காதவன் பாலிடிக்ஸ்ல வந்து புகுந்து பெரிய லீடர் ஆகி விடுகிறான். நீங்கள் எல்லாம் பார்ட்டியில் சேரலன்னா அப்புறம் யாரைத்தான் சேர்ப்பது என்று மொழிகிறான் அம்மைவிடு. மன்னிச்சுக்கங்க சிஸ்டர், பொலிட்டிக்கல் ஃபீல்டு எனக்கு சரி வருமான்னு பயமா இருக்கு. நான் ரொம்ப சென்சிட்டிவ், உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறேன் என்று ஞானத்தை கண்களால் துணைக்கி அழைக்கிறாள். ஞானம் அவளை பார்க்காமலே எங்கோ வெளியே நோக்குகிறாள். நீ என்ன விகுப்பணிப்ப போல் இருக்கே, நீ மட்டும்தான் சென்சிட்டிவா? நானும் தான் சென்சிட்டிவ், எல்லாரும் தான் அப்படி. இப்ப உன்னை போல இருக்கிற இளைஞர்கள் வரலன்னா நம்ம கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ண ஆள் குறைஞ்சு அங்கே வேற ஏதாவது கட்சி வரும். அதை நீ நினைச்சு பார்க்கணும் என்று உண்மையை விளக்குகிறாள் லோகா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்பை இன்றே தொடங்குங்க.
3: நேர்களே, தொடர்வது 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கின் தொடக்க அமர்வில் பேசிய மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்புகளை ஒத்திவைத்த 3 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று நாடு முழுவதும் உள்ள அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இது தொடர்பான உத்தரவு பிறப்பித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு

இழப்புகளை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்கள் வழக்காடுபவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தது. உரிமை கோரப்படாமல் உள்ள நிதிசார் சொத்துக்கள் குறித்த தகவல்களை எளிதாக கையாளும் வகையில் பொது இணையதள சேவையை நிதிசார் சேவைகள் துறை தொடங்கி வைத்துள்ளது. பொதுத்துறை வங்கிகள் கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி ஷார்ஜாவில் இருந்து புறப்பட்ட இந்தியாவுக்கான எண்ணெய் கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்துள்ளது. இக்கப்பல் வரும் 3ஆம் தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக

தெரிவித்துள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி ஷார்ஜாவில் இருந்து புறப்பட்ட இந்தியாவுக்கான எண்ணெய் கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்துள்ளது. இக்கப்பல் வரும் 3ஆம் தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக வரும் ஜூலை மாதம் இறுதி வரை இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் தகுதி சுற்று 2ல் முதலில் களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை குஜராத் டைட்டன்ஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலம் குஜராத் டைட்டன்ஸ் அணி நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இப்போட்டி நாளை இரவு 7:30 அகமதாபாத்தில் உள்ள மைதானத்தில் நடைபெற உள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10.

0: நேரம் 1:03 24 நொடிகள். இந்த நேரத்திற்கான நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதி மகளிர் உங்கள் சாய்ஸ். இது மகளிர்களுக்கான நேரம். மகளிர் உங்களுடைய விருப்ப பாடல்கள் உங்களுக்கு இடம்பெறணும் நிகழ்ச்சியில் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது கால் பண்ணணும். கால் பண்ண நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டு என்ன மறக்காமல் சேர்த்து டயல் பண்ணுங்கள். மகளிருக்கான இந்த மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி உங்களுடைய விருப்ப பாடலும் ஒலிக்க ரெடியா இருக்கு, கால் பண்ணுங்க.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 1:48 ஆயிட்டிருக்கு. மகளிர் உங்கள் சாய்ஸ் ஐஸ் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கிற முதல் காலர் யார்? ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், சேதராப்பட்டில இருந்து தமிழ்செல்வி.
1: தமிழ்செல்வி மேம், எப்படி இருக்கீங்க?
2: ஃபர்ஸ்ட்
1: லக்கி காலரே, உண்மையாலுமே நீங்க தான் மேடம். சொல்லுங்க, என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
2: உல்லாச பறவைகள் படத்துல இருந்து தேவி கரவம், தேவி தாத பாடல் கேட்டாலே போதும் இளம் நெஞ்சங்கள் மாறும்.
1: பாடல் என்ன பாடல் வேணும்னு கேட்டா நீங்க பாடல பாடியே காமிச்சிட்டீங்க மேடம்.
2: அதுதான் செல்வி,
1: அதுதான் தமிழ் செல்வி மேம், அப்படிதானே?
2: ஆமா.
1: ஓகே மேம், தொடர்பு கொண்டமைக்கு நன்றி.
2: நன்றிப்பா.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: மன் கி பாத் உரையை பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமரின் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறுஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலம் கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ். தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கிற அடுத்த காலர் யாருன்னு பாத்துருவோமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் கூறுவது யார் இங்கிருந்து? மதிய வணக்கம்.
3: என்ன
2: படத்துல, என்ன பாடல் மேம் வேணும்?
3: யூத் படத்துல இருந்து சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம், சந்தோஷம் இல்லை என்றால் ஏது பலம்,
2: சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பலம்
3: அப்படின்றீங்க.
2: தொடர்பு கொண்டு மிக்க நன்றி.
3: நன்றி சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நேர்களே, 1:14:33 ஐஸ் நிகிதி மகளிர் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இது முழுக்க மகளிர்களுக்கான நேரம். இந்த நேரத்தில் உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் ஒழிக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டை என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: நேரம் 1:19:29 ஐஸ் நிகிதி மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்காரு நேர் யார் அப்படின்றத ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம் கூறுவது யார், எங்க இருந்து?
1: செஞ்சில இருந்து கலைவாணி சார்.
0: கலைவாணி மேம், லைனை புடிச்சிட்டீங்களா?
1: என்ன
0: பாடத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: ஜென்டில்மேன் அந்த படத்துல இருந்து ஒட்டகத்தை கட்டிக்கோ சார்.
0: அடே இன்னும் ரெண்டு லைனையும் சேர்த்து பாடிடுங்க.
1: போதும் சார்.
0: போதும், இது போதும்ன்றீங்களா? இன்னைக்கு இது போதும்பா, அப்படிதானே?
1: இன்னொரு நாளைக்கு பாடுறேன்
0: சார். ஓகே ஓகே மேம், உங்களுக்கான பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டமைக்கு நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ.

0: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் से बिजली பில் ஜீரோ करने का भी है.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே pmsuryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: நேரம் 1:25:49 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகிதி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்க அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: திருவண்ணாமலை.
3: பர்வீன் மேம் திருவண்ணாமலையில இருந்து. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் மேம் வேணும்?
4: நிறம் மலர் பக்கம் வந்து 1000 மலர்களை பார்க்க.
3: ஏதாவது எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் பாட முடியுமா?
4: ஐயோ.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2026 விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றனர். பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் என்பது 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருது வீரதீரன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்றது. பரிந்துரைகள், விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய பால புரஸ்கார் இணையதளம் https://aawards.government.in. விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி தேதி 31 ஜூலை 2026. பரிந்துரைகளை அனுப்பும் பொழுது கவனிக்க வேண்டியவை: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருந்திற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், SC/ST மாற்றுத்திறனாளிகள் பிரிவினை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்படும்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 1:38, 15 ஆயிட்டிருக்கு. ஹாய்ஸ் நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கிறவங்க யார் அப்படின்றத கேட்டுருங்க. ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்மா வேணும்?
3: எனக்கு வந்துட்டு பாட்டுக்கு நான் அடிமை. அந்த படத்துல இருந்து தாளாட்டு கேட்காத தெரிஞ்சு யாரோ அந்த பாடல்.
2: ஓகே, கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சி தொடர்பு கொண்டமைக்கு நன்றி.
3: நன்றிங்கப்பா.
2: நேர்களே, நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒழிக்கணும் அப்படின்னா பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டை என்ன சேர்த்து டயல் பண்ணுங்க. இது மகளிர் உங்கள் சாய்ஸ், மகளிர்களுக்கான நேரம்.

0: நேரம் ஒரு மணி 44:05 ஆயிட்டு இருக்க மகளிர் உங்கள் சாய்ஸ் ஐஸ் நிகிதி நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கிற அடுத்த காலர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: உங்க பெயர், எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: எனக்கு
0: பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சி தொடர்பு கொண்டமைக்கு நன்றி.

0: நேரம் 1:59 ஆய்ஸ் நிகிதி மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்க அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம்.

0: கூறுவது யார் இங்கிருந்து? கலா மேம், நலம். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் மேம் வேணும்? கண்டிப்பா உங்களுக்காக பாடல், கண்ணாலனே எனது கண்ணை அப்படின்ற பாடல் கொடுத்துருவோம். நன்றி, நன்றி. தொடர்பு கொண்டமைக்கு நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: காற்றில் கலந்திருக்கும் நேர்களுக்கு இணைதொரு மதிய வணக்கம். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தீபா. காலத்தை வென்ற கானங்கள் நிச்சயமா அப்படி அடிச்சு சொல்லலாம். அந்த மாதிரியான பிளேலிஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்மளுடைய நிகழ்ச்சியில. இன்னைக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சாங் கொஞ்சம் ஹாப்பியான ஒரு மூட்ல நம்ம கொண்டு போறோம். குடியிருந்த கோயிலிருந்து ஒரு பாடல், ஒரு ஹிட்டான சாங், அந்த காலத்துல பயங்கர ஒரு ஹிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த சாங்

நேயர்களின் கவனத்திற்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹர்ட்ஸிலும் ஒலிபரப்பாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாக கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். கானங்கள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிலையத்தின் நேரம் பாத்தீங்கன்னா 2:24, 9 மணித்துளிகள்ல உங்களுக்காக வரக்கூடிய பாடல் வந்து ஒரு பயங்கர ஒரு ஹிட்டான ஒரு மூவி, 1968 வெளிவந்த கலாட்டா கல்யாணம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல இருந்தா கேட்க போறீங்க. சோ இது என்ன காம்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லவ் ஸ்டோரி பிளஸ் காமெடி ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு இந்திய தமிழ் மூவி இது. இந்த படத்துல இருந்து ஒரு பாடல உங்களுக்காக TM சவுந்தரராஜன் மற்றும் P. சுஷிலா இணைந்து பாடியிருக்காங்க. கலாட்டா கல்யாணம் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம் வாங்க.

0: நேர்களின் கவனத்திற்கு. இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பாலா புரஸ்கார் 2026 விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பாலா புரஸ்கார் என்பது 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருதானது வீரத்திறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள், விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் https://awards.gov.in. மீண்டும் இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி தேதி 31 ஜூலை 2026. சரிங்களா? பரிந்துரைகளை அனுப்பும்போது கவனிக்கப்பட வேண்டியவை: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளை சார்ந்தவர்களுக்கு சிறந்த முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். நேற்றையதுவரை இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2026 விருதுக்கான பரிந்துரைகள் கேட்டீர்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
0: கானங்கள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்க போறோம். எந்த திரைப்படத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வ மகன் திரைப்படத்துல இருந்து வேணும். சோலோ ஆஃப் டி எம் சவுந்தரராஜனோட வாய்ஸ்ல கேட்கலாம். வாங்க

நேர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள இன்று மாலை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு 6:20 மனோரஞ்சிதம், அதை தொடர்ந்து 7:30 உழவர் உலகம் இருக்கு. இதுல வந்து கோடை உழவின் முக்கியத்துவம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை, அதைத் தொடர்ந்து பலா மரம் பராமரிப்பு குறித்து காத்தமுத்து கர்த்தமுத்தின் உரையாடல் இடம்பெறும். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை திரு செந்தில்குமார், கர்த்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இவை யாவும் நமது முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை

0: காலைத்தவென்று காணுங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்துல ஒரு சோலோ சாங் ஆஃப் டி எம் சவுந்தரராஜன். ஸோ அவருடைய ஒரு சேட் பார்ட் நீங்க கேட்டீங்க இல்லையா, ஸோ ஒரு சோலியான ஒரு மூட்ல டி எம் சவுந்தரராஜனோட சோலோ சாங் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க. இதே ஃபம் ரெயின்போ புதுவை 102.8 காலைத்தவென்று காணுங்கள்.
1: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜா.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: காலத்தவென்று கானகர் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 2:41, 43 பணித்துறைகளில் உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு வாய்ஸ், அதாவது பிபி ஸ்ரீனிவாஸோட சோலோ சாங் கேட்க போறோம். காதலிக்கு நேரம்லையும் திரைப்படத்திலிருந்து.
5: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமி பார்க்கணும்.
1: சூப்பர் சார், அப்போ சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும்

0: உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி N4 2வது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.
4: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, வெல்கம் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். என்ன மக்களே, எல்லாம் சாப்பிட்டு தூக்க மயக்கத்துல தூங்கிட்டு இருக்க டைம்ல, சோ உங்க தூக்கத்தை எல்லாத்தையும் அடிச்சு துரத்துற மாதிரி நான் சரி ஜாலியான கேம்ஸோட வந்திருக்கேன். சோ எல்லாரும் எழுந்துருங்க, சோ டியூன் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள்.

சரி, நம்ம எல்லாமே சொல்லியாச்சு, ஸ்டார்டிங் சொல்லியாச்சு, இதோட ரூல்ஸ் சொல்லணும்ல. என்ன கேம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ கேம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு அல்டா உல்டா. அல்டா உல்டா அப்படின்னா நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. நான் ஒரு க்வெஸ்சன் சொல்வேன், அந்த க்வெஸ்சன்ஸுக்கு கரெக்டான ஆன்சர் சொன்னீங்கன்னா நீங்க அவுட். ஸோ நான் கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாமே வித்தியாச வித்தியாசமான ஆன்சர்ஸ் தான் நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நீங்க வின்னர். ஸோ உங்களோட நீங்க எல்லாமே சொல்லியாச்சு, ரூல்ஸ் சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு, நம்பர் சொல்லணும், எப்படி கால் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0413 22752 30. இன்னொரு சொல்றேன், 22752 30. இன்னொரு நம்பர் 22717 60க்கு கால் பண்ணுங்க. ஸோ ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி புகழ். நான் உங்க நிவேதா ஸ்ரீ இன்னைக்கு ஷோல இணைஞ்சிருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம ஷோல என்ன டாபிக், என்ன ஸ்கிரிப்ட்ஸ் அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்க கரெக்டான பதில் சொன்னீங்கன்னா நீங்க அவுட். சோ நான் கேட்கிற கேள்விக்கு எல்லாமே அவ்வளோ அழகா தெளிவா நீங்க தப்பு தப்பா பதில் சொன்னா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க அவுட் ஆயிடுவீங்க. சோ ஸ்டே டியூன்ட் வித் மீ. நீங்க கேட்டுட்டு இருக்கதே எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். சோ இதுக்கு நீங்க கேம்ஸ் ரூல்ஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆனா எப்படி அப்படின்னா நீங்க கால் பண்ணாதா? சோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0413-227-1760-227-5230 நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். சோ நான் இங்க வெயிட்டிங்ல இருக்கேன். சோ சீக்கிரம் கால் பண்ணுங்க, நம்ம ஷோ ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு ஜாலியான சாங் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ இன்னைக்கு ஷோல இணைஞ்சிருக்கேன். ஸோ என்னடா வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், இன்னும் ஒருத்தர் கூட கால் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தா நம்மளோட காலர் வராங்க அப்புறம் போயிடுறாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் மக்களே, கொஞ்சம் சீக்கிரம் கால் பண்ணி நம்ம பேசினா தானே நான் ஷோ ஜாலியாக சூடு பிடிச்சி அழகாக போகும். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 04132271760 22752300 நம்பருக்கு கால் பண்ணி ஸோ பேசுங்க. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், லைன் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் அடுத்த சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்த்தறலாமா? ஹலோ, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: பரத்ஆதித்யா பாண்டிச்சேரி இருந்து பேசுறோம் மேடம்.
2: பரத்ஆதித்யா பாண்டிச்சேரி இருந்து பேசுங்க. ஓகே, சரி, ஷோ கேட்டிங்களா?
3: என்ன
2: அப்படின்னா, நான் ஒரு க்வெஸ்சன்ஸ் சொல்லுவேன், அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்க தப்பா சொன்னா மட்டும்தான் நீங்க

0: வின்னர். கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா அவுட். ரெடியா கேம் போயிடலாமா?
1: ஓகே மேம். ஆ ஓகே மேடம்.
0: காலைல என்ன சாப்பிட்டீங்க? நினைக்கிறேன் என்னங்க நீங்க இப்படி டப்பு டிப்பு டிப்புன்னு அவுட் ஆகுறீங்களே. சரி ஓகே பரத்யாத்தி, அவங்களோட ஸ்பெஷலா உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள்லாம், நான் இதெல்லாம் ஸ்கூல் காலேஜ் போகும்போது நான் இதெல்லாம் பண்ணுவேன்ப்பா, இதெல்லாம் என்னால மறக்க முடியாத மெமரிஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? காலேஜுக்கு சைக்கிள்லயா? அவ்வளவு கிட்ட இருந்துச்சா காலேஜ்? அது பர்ற. அப்புறம் சரி வேற, இது காலேஜ் சைக்கிள் போறது ஒரு மறக்க முடியாத மெமரியா?
1: ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்க முடியாது
0: ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுதான் இது பாத்தீங்கன்னா, என்ன ஃப்ரெண்ட்ஸ் மறக்க முடியாது காலேஜ் அப்படினு சொல்வாங்க, நீங்க என்னடானா சைக்கிள்ல போறது நல்ல மெமரி அப்படின்றீங்க.
1: ஆமா.
0: ஓகே ஓகே வரதியா, தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: தேங்க் யூ.

0: ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். சோ நம்மளோட அடுத்த காலர் யாருன்னு பாத்திரலாமா? ஹாய் ஹலோ, யார் பேசுறீங்க?
1: இளங்கோ பேசுறேன்.
0: இளங்கோ பேசுறீங்க, ஓகே. இளங்கோ என்ன படிக்கிறீங்க?
1: நான் வந்து இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிக்கிறேன்.
0: இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிக்கிறீங்களா? சூப்பர் இளங்கோ. சரி, ஓகே. ஷோ கேட்டீங்களா?
1: ஆ, கேட்டேன்.
0: ஓகே, சோ நம்ம கேம் குள்ள போயிடலாமா?
1: ஆ, போயிடலாம்.
0: 3 2 1 கோ. ஏன் இன்ஜினியரிங் எடுத்தீங்க? யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? யோசிக்காம பதில் சொல்லணும்.
1: புரியல.
0: யோசிக்காம பதில் சொல்லணும், திக்க கூடாது.
1: ஓ, யோஸ் டக்கடக்கு சொல்லுங்க.
0: ஓகே, போயிடலாமா? ரெடி செடி கோ. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? பாத்தீங்களா யோசிக்கிறீங்களா? இப்படிதான்ப்பா நம்ம காலர்ஸ் எல்லாரும் ஒரு செகண்ட் குழம்பிடுறாங்க. ஸோ நம்ம கேம் என்ன அப்படின்னா, நம்ம டக்கு டக்கு நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு தப்பு தப்பாக ஆன்சர் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வின்னர்ஸ். ஓகே, போயிடலாமா? ரெடி ஸ்டடி கோ. என்ன இளங்கோ, எப்படி இருக்கீங்க? என்ன சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா? ஆஹா, இந்த காலரும் அவுட் ஆயிட்டாரேடா. ஓகே ஓகே இளங்கோ, இன்னும் ஒரு தடவை.
1: ஆ, ஓகே, போலாம்.
0: ஓகே, டைம் என்னாச்சு? காலையில நான் அவ்வளோ சீக்கிரம் எழுந்து வந்தோம், இன்னால எதுவும் பண்ண முடியல, ஏன்னே தெரியல. என்ன இளங்கோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க.
0: இல்லையே, நான் கேட்ட ஆன்சருக்கு பதில் வரக்கூடாது இல்ல?
1: நானே
0: பேசிட்டாரே. சரி, ஓகே, தேங்க்யூ இளங்கோ, தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ.

0: பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போலாமா? எக்ஸ்கியூஸ் மீ,
1: எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ஜி, கஹியே.
2: கொஞ்சம்
0: குடிக்க மாட்டேன்.
2: இட்ஸ் ஹெல்தி, இட்ஸ் குட் ஃபார் தி வெதர்.
0: அப்படின்றீங்க?

0: எப்படி சார் குடிக்கிறீங்க?
1: அது சரி.
0: இந்த ஹைனாவை தான் நம்ம தத்தெடுக்க போறோம். இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க?
2: எல்சா.
3: கோஸ்ட்.
4: அச்சிக்கு
0: நான் ஒரு பேர் சொல்லுவேன், ஆனா நீங்களா சிரிக்க கூடாது.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிற எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள், நான் உங்க நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம ஷோல செம்ம சுவாரஸ்யமா சூடு பறக்க போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட காலேஜ் எல்லாம் வந்துட்டு ஜாலியா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் பேசி நீங்களும் வந்து பிளே பண்ணணும் அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0413-227-1760 நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக இன்னொரு நம்பர் சொல்றேன், 0413-227-1760 நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க.

0: நகை கடைக்கு போ.
1: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களை. நீங்க கேட்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம ஷோல அடுத்த காலர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கீர்த்தி,
1: சென்னையில இருந்து பேசுறீங்க. சூப்பர் ஷோ கேட்டீங்களா? ஓகே கீர்த்தி, போயிடலாமா கேம் குள்ள? ஓகே, ரெடி ஸ்டெடி கோ. கீர்த்தி, ஏன் சென்னையில இருந்து, சென்னையில என்ன படிக்கிறீங்களா? விழுப்புரம் பாத்தீங்களா? நான் என்ன சொன்னேன், என் கேள்விக்கு பதிலாகவே இருக்க கூடாது, ஃபுல்லாவே வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான்
2: சொன்னேன்.
1: அடுத்து நம்ம ஷோல யாரு காலர்னு பாத்துருவோமா? நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்டாச்சி நீ? ஐயோ, நானே அவுட்டா? இப்படி நம்ம காலர்ஸ்ல நம்மளுக்கே அப்ப வைக்கிறதுக்கு நம்ம பக்கம் திரும்புறாங்களே. சரி, ஓகே ஓகே கீர்த்தி,
2: ஓகே
1: இன்னொரு தடவை போயிடலாமா? நெக்ஸ்ட் ஒரு டைம்
2: போயிடலாம்.
1: ஓகே, ரெடி சரி கோ. டைம் 3:41 ஆகுது, என்ன பண்ணலாம் இந்த டைமுக்கு?
2: உங்க தம்பி எப்படி இருக்காங்க?
1: கீர்த்திக்கு பிடிச்ச விஷயம்லாம் என்ன?
2: சாப்பிட்டீங்களா?
1: கீர்த்தி ரொம்ப ஸ்வீட்டான டைப்போ, சாப்பிட்டீங்களா விசாரிக்கிறீங்க?
2: மல்லிகைனா ரொம்ப பிடிக்கும்.
1: மல்லிகை இப்போ சீசன் ஆயிப்போ. நம்ம என்னதான் சொன்னாலும் யார் எப்படின்னு யாருக்குங்க தெரியும்?
2: உங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்க?
1: என் தம்பி ஸ்கூலுக்கு போயிருக்கான்.
2: உங்களுக்கு நீங்க போட்டிருந்த அந்த சாரீஸ் எல்லாம் அழகா இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன்.
1: இன்னைக்குன்னு பார்த்து என்னோட போன் சார்ஜ் ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க, என்ன பண்றதுனே தெரியல.
2: என்னதான்
1: சூப்பரா டஃப் கத்தீங்க, சூப்பரா. ஓகே கிட்டி, சொல்லுங்க உங்க காலேஜ் லைஃப்ல நீங்க

0: ரொம்பவே பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் அப்படின்னு இருக்கும்ல. கேம் முடிஞ்சிச்சு, நீங்க வின் பண்ணிட்டீங்க, அப்புறம் என்னங்க டவுட்? ஓகே, உங்களுக்கு காலேஜ்ல பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் என்ன இருக்கும்ல? சோ இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ண, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது, அந்த மாதிரி
1: பிடிக்காத விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுனாலே ஒரு ஜாலி தாங்க.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டு எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதாஷி பேசிட்டு இருக்கேன். நம்ம ஷோல காலர்ஸ் டப்பு டிப்புன்னு வந்துட்டு எனக்கே டஃப் கொடுக்குற மாதிரி சூப்பரா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட அடுத்த காலர் யாருன்னு பார்த்துருவோமா? ஹாய், ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க லைவ்ல இருக்கீங்க இப்போ. ஸோ யார், எங்க இருந்து பேசுறீங்க? பார்த்தா பேசுறீங்களா? ஓகே, பார்த்தா ஷோ கேட்டிங்களா?
1: ஆ, கேட்டேன் மேம்.
0: ஓகே, நம்ம ஷோக்குள்ள போயிடலாம், கேம்குள்ள போயிடலாமா?
1: ஆ, ஓகே.
0: பார்த்தா எங்க பாண்டிச்சேரியில எந்த இடம் நீங்க?
1: பாண்டிச்சேரியில கடிக்கலாம் பாக்கோ.
0: அவுட். என்னங்க இப்படி டக் அவுட் ஆகுறீங்க?
1: நீங்க கேம் ஸ்டார்ட்னே சொல்ல வேண்டியே.
0: நான் கேம்குள்ள போயிடலாம். சரி, ஓகே, உங்களுக்காக இன்னொரு டைம். ரெடி, செடி, கோ. ஏன் உங்களுக்கு பார்த்தான் பேர் வச்சாங்க?
1: வெயில் கொஞ்சம் ரொம்ப அதிகம்.
0: என்னடா இது, இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு வெயில் அடிக்குது. ஓகே, பார்த்தா உங்களோட அடுத்து என்ன பிளான்?
1: ஏசி வேற வர்க் ஆகல, சர்வீஸ் கால் பண்ண இன்னும் வரல.
0: வெயில் அடிக்குது, சர்வீஸ் கால் பண்ண. சோ என்ன, எல்லாமே சிங்க் ஆயிட்டே இருக்குல்ல இன்னைக்கு நம்ம ஷோல.
1: பீச்சுக்கு போலாம்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, பார்த்தா உங்களோட பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம்னா என்ன?
1: ஃப்ரெண்ட் வேற கால் பண்ணாங்க, வெயிட்டிங் கால் வருது, என்ன பண்றேன்னு தெரியல.
0: இன்னைக்கு நம்ம ஷோ வேற ரொம்ப சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு, வெயிலும் அதிகமா இருக்கு, பார்த்தாவும் பேசிட்டு இருக்காரு. ஸோ என்ன பார்க்கலாம் நெக்ஸ்ட் கேள்வி என்னவா இருக்கும்? அடுத்து நீங்க யோசிச்சு வச்சா இல்ல உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்வீங்க பார்த்தா?
1: ஆன்ல
0: தான் இருக்கு.
1: Okay, thank you.
0: சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் பார்த்தா. தேங்க் யூ.
1: Yeah, thanks.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிற எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஷோல மாத்தி பேசிட்டு இருக்கோம். மாத்தி மாத்தி ஆன்சர் சொன்னாதான் நீங்க வின்னர்ன்றது தான் கேம். சோ நம்மளோட அடுத்த கால யார் பார்த்தலாமா? ஹாய், ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்
0: தம்பி பேரு கூட ஏதோ
1: ஒண்ணு.
0: ஏசி காத்து கொஞ்சம் வரமாட்டேங்க, நானும் ரிப்பேர் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: ரொம்ப வெயில் அடிக்குது.
0: காலையில நான் பால் சாதம் சாப்பிட்டுட்டு வந்தேன்.
1: அடுத்த வாரம் எனக்கு செமஸ்டர் வேற ஆரம்பிக்குது.
0: என் போன் பேட்டரி வேற சார்ஜ் இல்லாம போயிட்டு இருக்கு. சிபானிக்கு பிடிச்ச விஷயம் என்ன? யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? அவுட்டு. சரி, ஓகே.

0: பிரியாணிக்காக இன்னொரு டைம் போயிடலாமா? என்னன்னே தெரியல. எனக்கு பசிக்குதே. சிபானி எந்த காலேஜ் படிக்கிறீங்க?
1: நான் சாயராம் ஸ்கூல்ல படிச்சேன்.
0: பாத்தீங்களா பாத்தீங்களா, ஸ்கூல்ல படிச்சேன் வந்துருச்சு. ஓகே சிபானி, தேங்க் யூ. சரி, நீங்க காலேஜ் இப்போ என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? கேம் முடிஞ்சிருச்சு?
1: ஓகே,
0: சூப்பரா ப்ளே பண்ணீங்க. ஓகே, உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், என்ன கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஈஸி பண்றேன்.
0: ஈஸியா? ஓகே, எந்த இயர்?
1: தேர்ட் இயர்.
0: தேர்ட் இயரா? ஓகே. சரி, நீங்கள் காலேஜில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நீங்கள் இதெல்லாம் அதோட உங்கள் சீனியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, இவ்வளோ இவங்க அவங்கள மறக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரினா உங்களுக்கு அந்த மாதிரி மெமரிஸ் என்னென்ன?
1: ஃப்ரெண்ட்ஸு சீனியர்ஸ்னாலே அதுவே ஒரு மெமரிஸ் தான்.
0: ஓகே சிவானி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ சோ மச்.

மக்களே, நம்ம ஷோவோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளோட நீங்கள் கேட்டுட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள் நம்ம இன்ஸ்வா எல்லாருமே அதிரடியாக தீ மாதிரி பரபரப்பாக சூப்பராக ஆன்சர் பண்ணி சூப்பராக ப்ளே பண்ணாங்க. ஸோ இன்னும் சுவாரஸ்யமாக அடுத்த ஒரு கேம் ஷோவில் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நான் உங்கள் நிவேதா ஸ்ரீ, நீங்கள் கேட்டுட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள்.

0: ஹாய் ஹலோ வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர் ஜே ஜனா. என் கூட இன்னைக்கு நம்ம ஷோக்காக வந்திருக்காங்க ஆர் ஜே ஜீபா.
1: ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ. பார்த்தீங்கன்னா நானும் என்னோட ஷோவில் உங்கள் கூட கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் ஜனா கூட வந்து ஷேர் பண்ணலான் இருக்கோம். ஸோ நிறைய நிறைய காமெடி கட்டில் நம்ம ஜனா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ கீப் லிசனிங் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா ரோலிங்.
0: எஸ் அதே தான், அதாவது நம்ம ஆர்ஜே தீபா வந்து படபட அப்படின்னு வந்து நம்ம ஷோவை பற்றி சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய காமெடி ட்ராக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட இருக்க நடிப்பு திறன்லாம் வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான இந்த ஒரு மணி நேரம் நீங்க எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் ஒரு எண் 2275230. வெளியூர் நேரா இருந்தீங்கன்னா புதுவையோட முன் குறியீட்டு என்னன்னா 0413 என்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நிறைய கட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: என்ன படிக்கிறீங்க?
1: என்ன படிக்க போறாங்க? சொல்லுங்க தீபிகா.
0: சூப்பர், நல்ல ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிருக்கீங்க. நைஸ்.
1: சரி, ஓகே, ஷோலாம் கேட்டிங்களா? நம்ம கட் கேமரா ரோலிங். இப்போதான் ஃபர்ஸ்ட் காலராக வந்திருக்கீங்க இல்லையா? உங்களுக்கான காமெடி கட் போட ரெடியாக இருக்கும் நானும் தீபாவும். கேட்க ரெடியாக இருக்கீங்களா? கேட்கறது மட்டும் இருக்கக்கூடாது, அதை கேட்டு உள் வாங்கி அப்படியே கிளி புள்ள மாதிரி நீங்கள் இப்போ எங்கள் டைலாக் வந்து டெலிவரி பண்ண போறீங்க, சரியா? சரி, ஓகே. ஜூ மந்திரகாளி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கான கட்டு பிளே ஆகும். ரெடியாக இருக்கீங்களா? கேட்குறீங்களா?
2: ரெடி சார்.
0: ரெடி.
2: பேசுங்க.
1: வடிவேல் சார் டயலாக் மாதிரி காமெடி டயலாக் பேசுவீங்களா?
2: என்ன
1: ஒரு தண்டனக்கா டான், மறுபடியும் ஒரு ரைமிங்க சொல்லி பாருங்க. அப்படியே மறுபடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்க.
2: யாரோ பத்து பேர் அடிச்சு டான் ஆனவன்லடா, நான் அடிச்ச பத்து பேருமே டான் தான்டா.
1: நினைப்பீங்க
0: என்ன அனுபவம் தான் கேட்டேன்.
2: எதையுமே நம்ம இப்பயே யோசிச்சு வைக்க கூடாதுல, அப்போ அது கிடைக்கலன்னா கஷ்டமாயிடும். அதனால
1: மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டேன்.
0: ஓகே, உங்களுக்கு அங்க பாட நாங்க கொடுக்க போறோம். ஒரு சூப்பர் ஹிட் சாங் அது கேட்கலாம். வாங்க மரியான் திரைப்படத்துல இருந்து.

0: நேரம் 4:07:49 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஆர்ஜே தீபா, நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் நேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
1: ஓகே, ஃபர்ஸ்ட் வர நேர் வந்து பயங்கர சஸ்பென்ஸா நாங்க வந்து லைவ்ல தான்ப்பா காமெடி பிளே பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ வெல்கம் வெல்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தீபிகா மேடம், எழுப்பத்துல இருந்து பேசுறோம்.
1: ஓகே தீபிகா மேடம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: எஸ் வெல்கம் பேக் டு கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா அண்ட் ஆர்ஜே தீபா.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சி வந்து பயங்கரம் வந்து சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு. தீபிகாவோட ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் நம்மளோட ஷோல. ஸோ அடுத்ததான் வந்து நம்ம காமெடி கட் வந்து நம்ம ஏற்குவாங்க, பிளே பண்ணிடலாம் ஒன்ஸ் அகைன்.
0: ஓகே, மறுபடியும் அந்த அதே காமெடி டயலாக பிளே பண்ணிடலாமா?
2: பில்ட் அப் பண்றனோ பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா, ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது.
0: மறுபடியும் உங்களுக்காக அதே டயலாக்.

0: நீங்க உள்வாங்கி அது எப்படி வடிவேல் சார் பேசினாரோ அதே மாதிரி பேசி காமிக்க போறீங்க. உங்களுக்காக மறுபடியும்
1: அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.
0: அதே தாங்க, நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. சோ இந்த டயலாக் வந்து யார் வந்து நம்மகிட்ட இப்ப பேசி காமிக்க போறாங்க அப்படின்னு ஒரு நேர் வந்திருக்காரு. யார் எங்க இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து? ஆஹா, என்ன பேரே ரைமிங்ல வருது. ஓகே, அப்ப டயலாக் எல்லாம் டெலிவரி பயங்கரமா இருக்கும் போலயே.
2: நடுவுல
0: எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது.
2: பில்டப் பண்றதோ ஃபீல் ஆவறதோ முக்கியம் இல்ல. நாம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உத்து பார்க்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோங்கிறது நாலு பேருக்கு தெரியப்படாது, புரியப்படாது,
0: புரிய கூடாது. ஆமா, மறுபடியும் நல்லாவே சொல்றீங்க, மறுபடியும் சொல்லுங்க பாப்போம். அடே கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது, நம்ம வடிவேல் சார் பண்ற மாதிரியே பண்ணணும்.
2: பில்டப் பண்றதோ ஃபீல் ஆவறதோ முக்கியம் இல்ல. ஆனா நம்ம எது பண்ணாலும் நாலு பேர் நம்மள உத்து பார்க்க
0: அடிக்கடி பேசி பாக்குற டயலாக், ஃபன்னான டயலாக்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா எங்களுக்காக?
2: மறுபடியும்
0: ரோலிங்.
2: நீங்க திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடல் பாடல் நிகழ்த்தி போட்டே ஆகணும்.
3: ஆனா நாங்க வருத்தப்படாத
0: சங்கம்.
3: நினைக்கிறேன்
0: சொல்லுங்க. இல்ல இல்ல, அந்த டயலாக் மட்டும் சொல்லக்கூடாது, ஃபுல்லாவே சொல்லுங்கன்னு சொன்னேன் நானு. அவர் எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டா பாத்தீங்களா. ஆ அப்படின்ட்டு
3: ஹைலைட் அதுதான்.
0: ஆமா,
3: சூப்பர் சூப்பர்.
0: ரீடேக் ரீடேக் போடலாம்.
2: நீங்க திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. கரகத்தை தூங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்.
0: வேற லெவல் பின்னி பெடல் எடுத்துட்டீங்க. சரி ஓகே, நீங்க வந்து எப்படி இந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து எங்க ஸ்கூல் காலேஜ்ல ஏதாவது பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா காம்படிஷன் அது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா?
2: நன்றி
0: சார். எஸ் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்கலாம். எந்திரன் திரைப்படத்திலிருந்து

0: சோனி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 8:13 ஆயிட்டிருக்கு. தீபா
1: அப்படின்னு கூப்பிட்டது
0: எப்படி வந்து அந்த எப்படி இந்த பத்திக்குமே அந்த மாதிரி பத்திக்குமே அந்த மாதிரி பத்திக்கிறீங்க மிஸ்டர் மிஸ்டர் சொல்லியாச்சு. சரி தீபா,
1: சரி சொல்லி,
0: இந்த கட்டெல்லாம் கேட்கும் போது உங்க மனசுக்கு எப்படி இருக்கு?
2: உங்களுக்கான நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. பில்ட பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.
0: எஸ், தெரியப்படாது, புரியப்படாது, அதேதான் சார். ரெடியா?
3: ரெடி ரெடி
1: ரெடி. கட் கேமரா ரோலிங், ஆக்சன் ஸ்டார்ட்.
3: விடப்படுறோமோ பீல் ஆகுறோமோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளையே உத்து பாக்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். அவ்வளவுதானே?
0: அவ்வளவுதான். அதாவது அப்படியே சொன்ன உடனே அதை முடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி இருக்குது.
3: இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். பில்டப் பண்றோமோ பீல் ஆகுறோமோ அது முக்கியம் இல்ல. நாம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளையே உத்து பாக்கணும்.
1: எப்படி?
3: நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணும். நம்ம எது பண்றோமோ மத்தவங்களுக்கு புரியப்படாது, தெரியப்படாது.
0: என்ன ஸ்டைலா பேசுறாரு பாத்தீங்களா நம்ம சார்.
1: சூப்பர் சூப்பர். எப்படி உங்களை வந்து உலகம் எப்படி உத்து பாக்கணும்னா எதை வச்சு பாக்கணும்?
3: எதை வச்சு பாக்கணும்?
0: சரிங்க சார்.
3: பயோஸ்காப் வச்சு பாக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா?
1: ஆமா.
0: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸ் இந்த மாதிரி ஃபன்னியான டயலாக் ஏதாவது இருக்கா? ட்ரை பண்றீங்களா?
3: அப்படியா? உலகத்துல உலகத்துல 10-20 ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சிருக்கிறவன் ரொம்ப ஹாப்பியா வாழ்றான். நான் வச்சுட்டு நான் வச்சுக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் வச்சு நான் படுற பாடு
0: இருக்கேன். வேற லெவல்ல இருக்காரு. அப்படி யாரு அந்த ஃப்ரெண்டுன்னு அங்க இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
1: சொன்னது வந்து ராஜகுமாரன் படத்துல ஐயோ மாமனுக்கு வெக்கத்தை கட்டிக்கிற பொண்ணை பத்தி சொல்ல சொன்ன அந்த ஸ்லாங்ல இருந்து வெறி தரமா.
0: இல்ல இல்ல, அந்த டயலாக் சொல்லும் போது யாரோ ஒரு ஃப்ரெண்ட மனசுல வச்சுதான் சொல்றாரு. அது யாருன்னு சொல்லிட்டா எங்க நேயர்களும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்கல்ல சார்.
1: பப்ளிக் இது பப்ளிக்.
3: இல்ல, அவன் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டான். பேர் வந்து சுதன் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஆஹா, சுதன் சார் சொல்லிட்டாரு, பப்ளிக்காவே சொல்லிட்டாரு.
3: ஆமா, ஐயோ அப்பா, அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நான் மட்டும்தான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்குவான்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம், நான் பாண்டிச்சேரி கனடி நகர்ல இருந்து ஜான்சி ராணி பேசுறேன்.
0: ஜான்சி ராணி மேம், நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். தீபா,
1: ஏன் ஜான்சி ராணி மேடம் வந்து சோகமா பேசுறீங்க?
0: ஆமா, ஜான்சி ராணின்னு வச்சிருக்கீங்க, சும்மா ஜான் ஜான் பேசுறது இல்லையா நீங்க?
1: தேர்ட் கலரா வந்துட்டு சோகப்படுறீங்களா?
4: இது ஆஃப்லைன் தானே?
0: நீங்க லைவ்ல தான் பேசிட்டு இருக்கீங்க மேடம்.
4: ஸ்டார்ட். பண்றோமோ பீல விடுறோமோ அது தெரிச்சு இல்ல. நாம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பாக்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். நாம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.
0: அதாவது ஒரே வேவ்லெந்த்ல இந்த டயலாக் சொல்லிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ட்ரை பண்ணுங்க.
1: பொய் சொல்றதுல அது ஏதாவது நீங்க சொல்லி மாட்டிருக்கீங்களா?
0: அதெல்லாம் நிறைய இருக்கும்,
4: அதெல்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம்

0: அதெல்லாம் வந்து ராணுவ ரகசியம், அதெல்லாம் சொல்லப்படாது.
1: சரி, ஆர்ஜே ஜெனாக்கு எனக்கு ஒரு சந்தேகம், உங்களுக்கு யார் ஜான்சி ராணின்னு பேர் வச்சது?
2: எங்க அப்பா தான்.
1: எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு இந்த பெயர்?
2: எனக்கு
1: ரெண்டு மனசெல்லாம் தேத்த கூடாது உண்மை, சரிங்களா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
3: ஹலோ, குட் ஈவினிங் சார்.
1: ஆஹா, ஹலோனு ஒரு லாங் கேப் விட்டுட்டு இது குட் ஆஃப்டர்நூனா குட் ஈவினிங் தான் தெரியாம வந்த நேயர் பேர் என்ன?
3: தமிழ்ல சொல்லலாம் நினைச்சேன்.
1: தமிழ்ல சொல்லுங்க.
3: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம், யார் எங்க இருந்து?
0: சின்னலாவா பெரிய லாவா?
3: மாலைக்கு சின்னலா தான் வரும், காலைக்கும் சின்னலா தான் வரும்.
1: இவ்வளவு சமத்தா சொல்றீங்களே, உங்க பேர் சொல்லுங்க.
3: எங்க பேர் மகேஸ்வரி.
1: மகேஸ்வரி, லாஸ்பேட்டையா?
3: மங்களம்பேட்டை.
1: மங்களம்பேட்டை எங்க இருக்கு? மங்களம்பேட்டை
3: அதாவது உந்திரப்பேட்டைக்கு அருகாமையில
1: பாரு. மங்களம்பேட்டை, உளுந்தூர்பேட்டை.
3: நேர்களும் பில்டப் பண்றனோ ஃபீல் ஆகுறனோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பாக்கணும். நாவே இருக்கணும் பண்ணணும், நாசுக்கா பண்ணணும்டா.
1: என்ன சோக்கா சொன்னாங்க பாத்தே நம்ம மகேஸ்வரி. மகேஸ்வரி, நீங்க டைலாக் டெலிவரி பண்ணது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்காக மறுபடியும் ஒரு டைம் சொல்ல முடியுமா?
0: எனக்காகவே எழுதிருக்காங்க இந்த டைலாக்ன்ற மாதிரி.
1: அப்படியே உள்ள அப்சர்வ் பண்ணி
3: சொல்ல விடலையே.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: பில்டப் பண்றனோ ஃபீல் ஆகுறனோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பாக்கணும். நாவாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம எது பண்ணாலும் நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.
0: அப்படிங்களாங்க? சரிங்க.
1: அந்த உடனேன்னு சொல்லும் போதே ஒரு டயலாக் அப்படி சூப்பரா இல்ல அவங்களோட வாய்ஸ்க்கு. அந்த உடனே அந்த அந்த ஸ்பாட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப
0: கியூட்டா மகேஸ்வரி டெலிவர் பண்ணீங்க. சரி சொல்லுங்க, நீங்க எங்க எல்லாம் போய் சொல்லிருக்கீங்க? போய் சொல்லி என்னெல்லாம் மாட்டிருக்கீங்க?
3: வழக்கமான
1: ஹாபி கேக்கல, அப்பப்ப ஏதாவது ஹாபிஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி கேக்குறோம்.
3: இல்ல, ஆக்சுவலி வீட்ல சமைச்சு முடிச்சா அதான செய்வோம்.
1: சாம்பார் சாதத்துல என்னமா சூப்பரா சாம்பார் சாதம் செஞ்சேன்னு சொல்றீங்க?
3: உங்களுக்கான
1: இதோ உங்களுக்காக.
4: குத்துறா பாறைய முடிஞ்சிருக்க முல்ல

0: சின்ன பையா.
1: ஏ சின்ன பையா, டயலாக் கேட்டீங்களா?
2: அப்படி
1: வாங்க வழிக்கு. சரியா
2: கடவுளே.
1: தீபா, தீபா இப்ப வந்து அது எனக்கு உள்வாங்கிட்டேன் தீபா. அந்த டயலாக் உங்களுக்காக பேசினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஆர்ஜே தீபாக்காக மறுபடியும் சொல்லி காமிங்க. எனக்கு வந்து இதே டயலாக் வந்து நம்ம ஆர்ஜே தீபாக்காக நீங்க சொல்லி பாக்கணும், சொல்லணும்.
3: எவ்வளவு பொறாம பாத்தீங்களா அவனுக்கு.
1: மங்களம்பேட்டை உளுந்தூர்பேட்டையில இருந்த மகேஸ்வரிக்காக ரொம்பவே ஒரு சூப்பரா வந்து டயலாக் எல்லாம் டெலிவரி பண்ணீங்க. நாங்களும் ரொம்பவே ஃபன்னா இருந்தோம்.
2: மங்களம்பேட்டைக்கே
1: தெரியும் நாங்க யாருன்ட்டு,
2: அப்படிதானே?
1: ரொம்பவே சூப்பரா பேசுனீங்க, சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா,
3: என்ஜாய் பண்ணோம் நாங்க.
1: மங்களம்பேட்டை பேசிருந்தாங்க. அடுத்தது
4: கள்ளக்குறிச்சிக்கு
1: மட்டும் சாயந்திரம் சாயந்திரம் மழை பெய்யுது, நம்ம மட்டும் இங்க பாண்டிச்சேரியில வெயில் இருக்கும்.
3: நல்லூர் ஒருவர் பொருட்டு பெய்யும் மழை அங்க இருக்கிறாங்க. ஹேமலதா மேடம் கொஞ்சம் பாண்டிக்கு வாங்க மேடம்.
1: டயலாக்ஸ் கேட்டிங்களா மேடம்?
4: அனுப்பிக்கிறேன். கேட்டேங்க சார்.
1: ஓகே, இப்ப எந்த டயலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் இந்த ரெண்டு டயலாக்ல?
4: ஜிம்பாடி
1: ஜிம்பாடி ஜிம்பாடிக்கு அப்ப ரெடியா இருக்கீங்களா நீங்க?
4: ரெடியா இருக்கேங்க சார்.
1: டயலாக் வந்து ப்ளே பண்ணவா இல்ல ஓகே நீங்களே சொல்லிடுறீங்களா?
4: ஒரு தடவை ப்ளே பண்ணிடுங்க, லைன் பிடிச்சிட்டு இருந்தா இல்லையா.
1: ஒருக்கா எங்களுக்காக ஒருக்கா அப்படின்ட்டீங்க, உங்களுக்காக ஒருக்கா.
4: ஒருக்கா போடுங்க. மறுக்கா மறுக்கா வேண்டாம், ஒருக்கா
0: குத்துரா பாறை முடிஞ்சிருக்க முள்ள. ஏய் சின்ன பையா,
4: கொஞ்சோண்டுதான் வந்து
1: டயலாகே கொஞ்சம் தான் மேடம், கொஞ்சம் தான் வரும். மறுபடியும் கேக்குறீங்களா?
4: ப்ளே பண்ணுங்க சார். பாதியில இருந்து தான் கேட்டது.
1: ஓகே, இதோ உங்களுக்காக.
0: ஜிம்பாடிடா ஜிம்பாடி, ஆர்ம்ஸ் பாத்தியா, ஸ்டமக்க பாத்தியாடா, குத்துரா பாறை முடிஞ்சிருக்க முள்ள. ஏய் சின்ன பையா,
1: கேட்டீங்களா மேடம்?
4: கேட்டேன் கேட்டேங்க சார்.
1: ஓகே, இப்ப ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடிங்க சார்.
3: ஓகே ஹேமலதா மேடம், ரெடி, கட் கேமரா ரோலிங், ஆக்ஷன் ஸ்டார்ட்.
4: ஜிம்பாடிடா ஜிம்பாடி, ஆம்ஸ் பாத்தியா, ஆம்ஸ் பாத்தியா, குத்து பாறை முடிஞ்சிருக்க முள்ள, வைத்த பாத்தியா,
3: பாறை முழுங்கிருக்கு.
4: கல்லராயன் மலையில இருந்து உருண்டு வந்தது ஒரு
3: பாறை,
4: அத முழுங்கிருக்கோம்.
3: சுபர் சுபர்
4: சுபர். நாலு பேருக்கு தெரியாத ஒரு தெரியப்படாது புரியப்படாது அப்படி பண்ணணும்.
3: ஆமா, நாசுக்கா பண்ணும் எது செஞ்சாலும்,
4: நாசுக்கா பண்ணணும்.
3: ஒரு பாடல் நாங்க கொடுக்க போறோம்.

0: ஓகே, டேக் கேர், பை பை.
1: சூப்பர் சூப்பர் மேடம், இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 4:50 19 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போல கேட்டு இருக்கீங்க கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியாக. நான் உங்கள் ஆர்ஜே ஜனா அண்ட் ஆர்ஜே தீபாவும் நம்ம கூட இருக்காங்க. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தீபா வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
3: தண்டபாணி
2: சார், பேர்லாம் சொல்லும் போது மாசா சொல்றீங்களே, டைலாக் எல்லாம் கேட்டீங்களா?
3: உலகத்தையே உத்து பாக்குற அளவுக்கு செய்யணும். அந்த மாதிரி கட் கேமரா ஆக்சன் உலகமே உத்து பாக்குற மாதிரி ஒரு டெவலப் கொண்டு வரணும்.
2: அதாவது சார் வந்து டயலாக்ல நிறைய டிஸ்ட் எல்லாம் கட் பண்ணி மாத்தி அதை வந்து அப்படியே உலகமே உத்து பாக்குற மாதிரி ஆக்கிட்டாரு. ஓன் டயலாக மாத்திட்டாரு.
4: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
2: ஓகே, அடுத்த டயலாக் இந்த கேட்டீங்களா? ஜிம்பாடி டயலாக்
3: கேக்கலையா?
4: சரி ஓகே. தனபாணி சார், உங்களுக்கு பொய் சொல்றதுலாம் பிடிக்குமா?
3: ஏங்க பொய்யா?
4: ஆமா, என்ன பொய்யா? எகராதில அது கிடையவே கிடையாதுங்க.
3: பொய் தாங்க எங்களுடைய வியாபாரமே.
4: ஆஹா,
2: ஆஹா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
3: வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்.
2: என்ன வியாபாரம்?
3: மளிகை வியாபாரம், அரிசி வியாபாரம்.
4: அதுல நம்ம பொய் எல்லாம் சொல்ல முடியாதே சார்.
3: அது எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும்? இது இந்த வேலைக்கு வந்துன்னு சொல்லாக்கா நம்ம நம்புவாங்களா?
4: நம்புவாங்களா? சரி ஓகே. இன்ட்ரஸ்டிங்கான பொய் ஏதாவது சொல்லிருக்கீங்களா? இன்ட்ரஸ்டிங்கான
3: பொய் ஒன்னு சொல்லலீங்க மேடம்.
4: ஒன்னு சொல்லல. சரி ஓகே. சரி சூப்பர் சூப்பர். தனபாணி சார், உங்களுடைய ஓன் டயலாக் பயங்கர பாப்புலரா சூப்பரா இருந்தது. கண்டிப்பா நம்மளுடைய ஷோ வந்து உலகம் எங்கும் கேட்கும்படி நம்ம செஞ்சிருவோம் சரிங்களா? சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
3: தேங்க்யூ மேடம்.
2: நன்றி சார், நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சோ தீபா, இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இருக்கு, பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம். கட் கேமரா ரோலிங்.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
5: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
7: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்.

0: உங்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஸ், வெல்கம் பேக் டு கட் கேமரா ரோலிங்.
0: ஆக்சுவலாக சொல்ல முடியாது, ஏன்னா நிகழ்ச்சியோட நிறைவே தருணத்துக்கு வந்தாச்சு. ஸோ எக்ஸாக்டாக நம்மளுடைய டைம் பார்த்தீங்கன்னா வந்து 4:53:30 ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக வந்து அவங்களுடைய ஓன் டெலிவரி டைலாக்காக இருக்கட்டும், நம்ம போட்ட டைலாக்காக இருக்கட்டும், பயங்கரமாக வந்து டெலிவர் பண்ணாங்க. ஸோ ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு நம்மளோட கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து டைம் தான் ரொம்ப வந்து க்ரூஷியலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைவு தரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு நாம் ப்ளே பண்ண ரெண்டு டைலாக்மே வந்து பயங்கர ஒரு பாப்புலரான டைலாக். அதே மாதிரி எல்லாருமே அவங்க பேசினாங்க பார்த்தீங்களா, அந்த மாடுலேஷனோட
1: அதுவும் அந்த மங்களம்பேட்டை மகேஸ்வரி வந்து சொல்லவே முடியாது, சான்ஸ்லெஸ்ஸாக வந்து புகழ்ந்து தள்ளிட்டாங்க,
0: பறக்க வச்சுட்டு போயிட்டாங்க.
1: தேங்க்யூ.
0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண ஐயப்பன் சார் ஆகட்டும், தீபிகா அண்ட் மகேஸ்வரி, சந்து
1: தண்டபாணி சார்,
0: தண்டபாணி சார், ஹேம்லதா மேடம்,
1: எல்லாருக்குமே வந்து
0: ஃபிகர் ஆயிட்டீங்க இன்னைக்கு நம்ம கட் கேமரா நிகழ்ச்சியில. ஸோ அவங்க எல்லாருக்குமே நிகழ்ச்சி மூலமா ஜனா மூலமா நாங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ நேர்களே. மேலும் மேலும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய உங்களுடைய டேலண்ட்ஸ் வந்து நீங்க நிரூபிங்க அப்படின்னு நான் ஓஞ்சி போயிடுறேன்ப்பா.
1: எஸ், இதோட நாங்க சைன் அவுட் பண்றோம் கட் கேமரா ரோலிங். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த உங்களுக்காக லாஸ்ட் பாடல் வருது மாற்றான் திரைப்படத்தில் இருந்தேன்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கண்டிருக்கும் நேர்களுக்கு இனிதொரு மாலை வணக்கம். அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக இங்க நான் ஸ்டூடியோல இருந்து தீபா பேசிட்டு இருக்கேன். உங்களோட ஃபேவரட் ஷோவை வந்து வழங்கறதுக்காக பயங்கர ஃபுல் ஃபெஸ்ட், பயங்கர எனர்ஜெட்டிக்கா நம்மளோட ஆர்ஜி விமல் போயிருக்கிறாரு நம்ம பீச்சுக்கு. பட் எந்த பீச் அப்படின்றது நமக்கு தெரியலப்பா. சோ கம்ப்யூட்டர் ஜி, கனெக்ட் த கால்.
2: ரெடியா இருங்க.

0: வணக்கம். கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து ரெயின்போ சார் பக்கம் வாழ்த்துக்களையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல் வந்தாச்சு ராக் பீச்சுக்கு. ஸோ சூப்பரா இருக்கு, ரொம்ப சூடாவும் இருக்குது. ஸோ இந்த ராக் பீச்சில் யார் யார்கிட்ட என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்னென்ன சட்டைகள் பண்ண போகிறோம், என்ன கேம்ஸ் விளையாட போகிறோம், யார்கிட்டலாம் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேட்டுகிட்டே இருங்க, இது எஃப்எம் ரெயின்போ பெனிஃபிஷியல் என்றும் உங்கள் மனதோடு.
1: ஓகே, நம்மளோட ஆஜி விமல் வந்து எங்கே இருக்காருன்னு ரிவீல் பண்ணிட்டாரு. ஸோ ராக் பீச்ல இருந்து நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காரு. ஸோ வந்து உங்களுக்காக நம்ம வந்து பாண்டியிலேருந்துலாம் பாடல் போட முடியாது, பீச் மெரினா பீச் சென்னை மெரினாலேருந்து கூட நம்ம பாடல் போடலாம். உங்களுக்கு மெரினா திரைப்படத்துல பாடல் வந்து கேட்கலாம் வாங்க. ஸோ நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸ்டே கனெக்டட். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நீங்க இப்போ இவர் மட்டும் எம்பிபிஎஸ் பண்ணாரு, மொத்தம்லாம் நீங்களா சீக்கிரமா முடிச்சுட்டு போயிடுவீங்க, அவர் வரையும் படிச்சுட்டு எப்படி ஃபீல் பண்ணு?
1: நாங்க மட்டும் முன்னாடி வேலைக்கு போவோம், அவர் ஒரு வருஷம் பின்னாடி வருவாரு.
0: ஆமா, அது எப்படி இருக்கும், அது ஃபீல் எப்படி இருக்கும் டேய், கேட்கும் போது எப்படி இருக்கும்? எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் பருவரு, நீங்க எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு சேலரிக்கு எல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த
2: ஃபீல்? ரொம்ப எரிச்சலதான் இருக்கும், பட் ஓகேதான்.
0: இருந்தாலும் உங்களுக்கு மெடிக்கல் சர்டிபிகேட் ஃப்ரீயா கிடைக்கல,
1: அவன் இருக்கிற வரைக்கும் பாத்துப்பான்.
0: போது மச்சான், இது போல ஆபீஸ்ல லீவ் ஆயிடுச்சு, இது போல மெடிக்கல் சர்டிபிகேட்ரா, இதுக்கு தாண்டா நான் படிச்சேனா
2: அப்படின்னு.
0: நீங்க சின்ன வயசுல இருந்து இப்போ அதாவது 11th வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களா, உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரிஸ்னா என்ன சொல்லுது?
2: மெமரி
0: அரவல் டே தான்,
1: கிளாஸ்ல பேட்மிண்டன் விளையாண்டது,
0: கிளாஸ்ல பேட்மிண்டன், அப்புறம்
1: கிரிக்கெட் விளையாடுவோம், ஹேண்ட் கிரிக்கெட் ரூம்லேவா, ஹேண்ட் கிரிக்கெட், யூனோ எல்லாம் விளையாடுவோம்.
0: ஓகே, அடுத்தது டிஃபன் பாக்ஸ் வந்து உங்க இதுல வந்து உங்க இதுல யார் ஃபர்ஸ்ட் டிஃபன் பாக்ஸ் வந்து காலி பண்ணிடுறாங்க, யார் வீட்டுல சூப்பரா சமைச்சிட்டு வந்துருப்பாங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வந்து லஞ்சுக்கு முன்னாடி ஓபன் பண்ணி காலி பண்றோம், இல்ல சீக்கிரம் ஓபன் பண்றா அப்படின்னு சொல்லி நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க, யார் அதுல?
1: மோகன்.
0: ஓகே, அவர் தான். அதே போல மோகன். ஓகே, உங்க ஃப்ரெண்ட் ஜோன்ல வந்து ரொம்ப பஞ்சுவாலிட்டி பா, எல்லா விஷயத்துல கரெக்டா இருக்கிற பர்சன்
1: யாரு?
0: ஓகே, அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதோ வர மச்சான் அப்படி சொல்லி கிளம்பிட்டு 1 hour ஆனாரு, நீங்களே வீட்டுக்கு போய் கூட்டு வர மாதிரி கேங்ல அது ஒரு ஆள் இருந்துட்டே இருக்காங்க. சரி, அதே போல வந்து உங்க கேங்ல யாராவது ஒருத்தங்க கடைக்கு கூட்டு போவாங்க, இல்லைன்னா கடைக்கு போவீங்க, போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் போவீங்க, பில்லு மட்டும் பே பண்றதுக்கு ஒரு ஆளை மட்டும் வச்சிருப்பீங்க, அது யார் அது?
1: தெரியும் வீட்லயேதான் இருமா, வீட்ல இருந்து வெளில வரத்துக்கு 10 போன் அடிக்கணும் அவனுக்கு.
0: அதுக்கு அவரு அவருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி
1: இருக்கும்? கூப்பிடுறாங்கடா, அப்பா கடையில இருக்கண்டா, வேலையா இருக்கிறண்டா, எழுதுறண்டா, 1008 ரீசன் சொல்லாம வரல வெளில வர மாட்டான்.
0: ஓகே, நீங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்த மூவி பார்க்கல?
1: பார்த்தோம், இன்ஃபினிட்டி கேசல் படம் பார்த்தோம்,
0: எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வெளியே போயிருக்கீங்க. வெளியே போனது எல்லாரும்
1: வெளியே போனதுலாம் அதிகமா பீச்சுக்கு போயிருக்கிறோம், நாங்க 3 பேர் போவோம், நான், யோகா, தர்ணின்னு ஒரு பையன் போவோம்.
0: ஓகே, சரி, உங்க ஃப்ரெண்ட் ஜோன்ல ஒரு டாப், உங்க ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, இவரை பத்தியான சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து சொல்லுங்க, அவர் வந்து என்ன கட்டப்பிடிச்சிருக்கு அப்படின்னு மூணு ஸ்கில், அவரை பத்தி ஏதாவது 3 விஷயத்த நீங்க சொல்லுங்க, அவர் அதை கண்டுபிடிச்சிடறோம்.
1: நான் நல்லா படிப்பான்,
0: அதாவது அவருக்கே சில விஷயம் வந்து மைண்ட்ல வச்சிருப்பாரு, அவர் பர்சனலா வச்சிருப்பாரு, அதை நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த விஷயத்துல இருந்து சொல்லுங்க. அவர் வந்து கரெக்டா வந்து ஆமாண்டா என்னை பத்தி ஒரு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க.
1: அதனால எனக்கு மைண்ட் ரீடிங்லாம் இல்லைங்க,
0: ரொம்ப கன்னிங்கா இருப்பாங்க சில பேர், இல்லைன்னா ரொம்ப கைண்டா இருப்பாங்க, இல்ல சில பேர் வந்து ரொம்ப ஜோவியலா இருப்பாங்க, அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா அது?
1: ஆஹா,
0: சூரியா, ஒரு நண்பனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? சரி, இவரை பத்தி நீங்க என்னன்னாலும்
2: நோட்டீஸ், அதாவது இவனுக்கு வந்து கேம் தான் முழுசாவே பிடிக்குமே, அதுக்கடுத்து அனிமி அவள் தான் பார்ப்போம்.
0: கரெக்டுங்களா சொல்றது? அது சொல்றது
1: இல்ல, படிப்பான், கேம் அந்த அளவு விளையாடலாம் பார்த்தது இல்ல, நல்லா படிப்பான், மேக்ஸ் சூப்பரா போடுவான்.
0: சரி, இப்ப நம்மளுக்கு உங்க வீட்டுல ஒருத்தர் பத்தின அபிப்பிராயம் இருக்குல்ல, இப்ப இவரை பத்தி உங்க வீட்டுல என்ன அபிப்பிராயம்?
1: நல்ல பையன்,
2: நல்ல பையன்,
0: இவன் கூட எல்லாம்
2: சொல்ல மாட்டாங்க வெளியே, அவ்வளவுதான்.
0: நீங்க வந்து மா இவர் கூட வெளியே போறேன்னா அலோ
2: பண்ணுவாங்க?
1: அதேதான்.
0: ஓகே, ரெண்டு பேரும் படிக்கிற வேண்டாம், நல்ல பையன் அவங்க பேச படிக்கிறான், அதனால நீ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்களா?
1: இல்ல, நல்ல பையன் தான், போயிட்டு வாங்க சொல்றான்.
0: ஓகே, தேங்க்யூ, நல்லா ஜாலி என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச், சொல்லுங்க, ரொம்ப பேசுறது, பாய் பாய், தேங்க்யூ. தொடர்ந்து பேசலாம், இது எஃப்எம் ரெயின்போ பத்தி நோட் செட்டப் என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அலையோட விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் 5:37 நம்மளோட ஆச்சி விமல் ராக் பிஷா வந்து கனெக்ட் ஆயிருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசலாம் வாங்க.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி அலையோட விளையாட. நான் தான் தொழில் பேசிட்டு இருக்கேன். ஸோ இங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து வாக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட இன்னொரு ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வேற இருந்தாங்க. அவங்களை பார்த்தவொடனே ஓடி போயிட்டாங்க. மீதி ரெண்டு பேரும் பிடிச்சி பேசி வணக்கம். முதல்
2: என் பேர் பிரபு. கலை நீங்க என்ன நான் இப்போ வந்து திங்ஸ்ல எம்பிபிஎஸ் பண்ணிருந்தேன். ராஜீவ் காந்திலேயே ஏஎம்எல் படிப்பேன்.
1: ஓகே, எல்லாம் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள போயிட்டீங்க, ஜம்ப் பண்ணிட்டீங்க எல்லாருமே. ஓகே, நீங்க எல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்ட்ஸா இல்ல
2: பிளஸ் ஒன் வந்து ஸ்கூல்ல இருந்து தான்.
1: ஓகே, சின்ன வயசுல இருந்து வர ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி இந்த பிளஸ் ஒன் அந்த டென்த்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் பாண்டிங் அதிகம். ஏன்னா சேட்டிங்ல அதிகம் சமயத்துல வந்து பாண்டிங் அதிகமா இருக்கும். எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க?
2: ஆ, ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அதுல இந்த 1 இயர் கழிச்சு உங்களை பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஓகே, உங்க டீம்ல நீங்க மட்டும் எம்பிபிஎஸ் பண்றீங்களா இல்ல யாரெல்லாம் பண்றா?
2: எங்க ஸ்கூல்

0: விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. எக்ஸாக்டா ராக் பீச்ல நம்மளோட ஆச்சரிய விமல் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காரு. நேரம் பாத்தீங்கன்னா 5:17 இப்ப கூட நம்ம பேச யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கிட்ட ட்ரெஸ் கூட இருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடல நம்ம கூட போறேன் போறாங்க. வணக்கம், உங்க பேர்?
2: என் பேர் கௌஷிக்.
1: என் பேர் அஜய். என்ன தானே?
3: என் பேர் குருபால்.
1: குருபாலன், வாங்க உங்க பேர் என்ன? நீங்க ராஜா சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை.
2: என் பேர் தனேஸ்வர்.
1: ஓகே, ஒரிஜினல் தானே? ஓகே. இப்ப நீங்க நாலு பேருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்களா இல்ல ஏரியா காலேஜ்? என்ன ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க?
2: 10th ல இருந்து.
1: ஒரு ஷார்ட் பீரியட் தானே. இப்ப என்ன பண்றீங்க எல்லாரும்?
2: அங்க ரெண்டு பேரும் 9th ஸ்டாண்டர்ட். மூணு பேர்.
1: ஆமா, மூணு பேருமே 9th ஸ்டாண்டர்ட். இல்ல கொடுத்திருக்காரு. அப்ப எப்படி இருந்துச்சு அந்த கேமியா கொடுத்து?
2: அவங்க ஏரியா, அவன் ஏரியா ஆக்சுவலி, அவன் ஏரியா பையன்.
1: அதே ஒரு ஃப்ரெண்டா இருந்து இருப்பீங்களா? 9th தான் பண்ணுங்க. 10th ஒரு ரெக்ரோ கொடுக்கும்போது அப்புறம் எப்படி நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு
2: டே ஆன் தி ஃப்ளோ தான் வராங்க. ஒரே கிளாஸ் அப்படியே ஒன்னா படிக்கிறோம் போறோம் பண்றோம்
1: அவ்வளவுதான். உங்க மூணு பேரும் உள்ள வரும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? கேங்க்ல சேரலாமா?
2: இல்ல இல்ல, ஜாலியா தான்.
1: நம்ம சும்மா சிட் ஆகிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி ஓகே, நீங்க எல்லாருமே வந்து உங்க இதுல வந்து ஒரு சின்ன ஒரு டாஸ்க் உங்களுக்குள்ள இவரை பத்தியான விஷயங்களை நீங்க எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இவரை பத்தி நீங்க சொல்லுங்க. ஓகே, இவர் வந்து இவர்கிட்ட இவருக்கே தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல என்னன்னு
2: ஃபர்ஸ்ட் வந்து ஈவினிங் வந்து இவரு கிரிக்கெட் விளையாடுவாரு. அவர் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எப்படின்னா நான் தான் பர்மிஷன் வாங்க வைக்கணும். அவர் வந்து கிரிக்கெட் விளையாடுனா விளையாடுவேன்னு சொல்ல மாட்டான், டியூஷன் போற சொல்லிட்டு வருவாங்க.
1: Oh my God, அவருக்காக நீங்க போய் போய் ஏத்துக்கிறீங்க
2: பண்ணிருக்காரு மாதிரி. அவனுக்கு ஒரு மாசமே போய் போய் சொல்லிட்டு இருக்கேன்.
1: நீங்க

0: இவரை பத்தி தெரியாது, இப்பதான் ரீசெண்டா அவனுக்கு தெரிஞ்சது. அவன் தங்கச்சிய வந்து இங்க கூப்பிட்டு வந்துக்கிறான். என்கிட்ட என்ன சொன்னா, ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கிட்ட போறான், பார்த்தா அவன் ஆளு கூட மாமா அந்த பாரு.
1: ஐயோ மை காட், யார பத்தீங்க சொல்லும்.
0: இவர் வந்து இவருடைய ஸ்கில்ஸ் இல்லைன்னா இவர்கிட்ட ஹைட்டல்
1: தான் பழக்கம். ஒரு 15 days தான் சும்மா கிரிக்கெட் ஆடுவோம் ஒன்னா. சூப்பரா பேசுவாரு, சூப்பரா பேசுவேன். இல்ல பேச்சு தெரியல, ஆனா அமைதியா இருக்கீங்க வாங்குறா.
2: நான் ரொம்ப நல்ல பையங்க
1: இந்த வேர்ல்டுல, யாரும் ஒருத்த நான் தான் நல்ல பையன் சொல்றாங்களோ, இருக்கிறதுல அவங்க தான் டேஞ்சர்ங்களேன். ஓகேவா? சரி ஓகேங்க. நாலு பேர்ல வந்து உங்க வீட்டுல இப்ப யாரு கூட வெளியே போடணும்? இவங்க மூணு பேர்ல சேர்ந்து போறனா அலோ பண்ணுவாங்களா, இல்ல இண்டிவிஜுவலா
2: ஒரு பேர் சொல்லிட்டு போயிடும்? எங்க வீட்டுல இவர் சொன்னா
1: ஓகே. நீங்க வந்து நீங்கதான் இந்த குருவோடய மானசீக குரு. அதே போல இப்ப ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல போகும்போதுலாம் கேஷுவலா போவோம். சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது அந்த ஃபீல் இருக்கு. யார் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப கேஷுவலா போகும்? உங்க வீட்டுல இவங்க எல்லாம் வரும்போது எப்படி ஃபீல்?
2: எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஜாலியா இருக்கும்.
1: சில பேர் வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போறேன் வந்துட்டாங்களா இவனுங்க அப்படின்னு வந்துங்க. சில பேர் கிச்சன் வீட்டுல போயிட்டாமா, காஃபி போறீங்களா, டீ போறீங்க, என்னமா சமையல் அப்படிலாம் போவாங்களா? அது யார் வீட்டுல போய் நல்லா பண்ணுவீங்க? அதே போல உங்க கிளாஸ்ல இந்த கிச்சன் டிஃபன் பாக்ஸ் வந்து ஓபன் பண்ற ஃபர்ஸ்ட் இருப்பாங்க, அதை லஞ்சுக்கு முன்னாடி ஓபன் பண்ணி சாப்பிட்றாங்க.
2: பண்ணி கம்ப்யூட்டர் சார்ட்ட மாட்டி பாக்ஸ் எல்லாம் உடைச்சிருக்காரு. அதுக்குன்னு ஒண்ணு செத்து வந்துடும் அப்படியே சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும். முக்கியமா ஸ்பெஷல் கிளாஸ் வரலாம்.
1: அதே போல நீங்க எல்லாருமே சேர்ந்து வெளியே போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்.
2: பில்கிரிமேஜ் போகணும், டூர், ஸ்கூல் டூர் தான் அது.
1: புத்தில ஜாலி தெரியுமா? அதுதான்
2: ஜாலியா இருந்துச்சு. எல்லா கிளாஸும் வருவோம். அது என்ன பியூட்டினா, எங்க ஸ்டாண்டர்ட் மட்டும்தான், வேற ஸ்டாண்டர்ட் வர மாட்டாங்க.
1: வந்து சில பேருக்கு ஒரு பயங்கர ஸ்கில், அது அந்த ஃபேர்வெல் டே டைம்ல தான் தெரிஞ்சிருக்கும். ஒரே கிளாஸா நீங்க எல்லாருமே?
2: டென்த் வரைக்கும் ஒண்ணா படிச்சோம், அப்புறம் லெவன்த் சொல்லிட்டு பக்கத்து கிளாஸ்
1: இருக்கும். இதுல வந்து ரெண்டு ஒரே கிளாஸ் இருக்கு. மேம் ஏதோ ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஏஞ்சி பதில் சொல்ற ஒரு ஆளு உங்க ரெண்டு பேர்ல யாரும் இல்லைன்னு உடனே எடுத்துக்கே கிழிஞ்சு போயிருக்க.
2: சரி நான் கேல்குலேட்டர் பதில் சொல்றேன். மிஸ்டியோ தான் ஒரு டைம் ஸ்டோரி போட்டு மாட்டிட்டேன் சார்.
0: அன்னைக்கா ஒரு கொஸ்டின் ஆன்சர் எழுதியிருக்கேன். எப்படின்னா வாட் இஸ் கால் டெஃபினேஷன், டெஃபினேஷனே டெஃபினேஷனா எழுதி அது ஒரு மாதிரி எழுதி சார் ரெண்டு மார்க் கொடுத்துருக்காரு.
1: ப்ரோ இது நீங்க பண்றதே
0: மாட்டி விட்டேன் சார்.
1: அதாவது இப்போ ஃபர்ஸ்ட்ல பண்ணிட்டு இருந்தாங்களே, சூரியன் என்றால் என்ன அப்படின்னு கேட்டேன்னு சூரியன் அது ஈவினிங்ல ஒரு அந்த மாதிரி
2: பண்ணிருக்கீங்க.
1: ஓ நீங்க பயங்கரமா நல்லா இருக்கிறீங்க நீங்க. ஓகே, நானும் போல ஒரு விஷயம் பண்ணிருக்கேன் தான். கோபால் லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுக்கோங்க, கோபால் லாங்குவேஜ்ல இருந்து லேப்ல உட்காந்துட்டு கமெண்ட் அடிப்போம். அதாவது கமெண்ட்ஸ் கொடுத்து டைமிங் வர வைக்கிறதுல பண்ணுவோம். நான் பண்ணும்பொழுது அதுல ஃப்ரெண்ட்ஸ் சாட்லாம் பண்ணுவாங்க, நான் ஒரு டைம் ஹாய் சாட் பண்றது, ஆப்போசிட்ல ரிப்ளை கொடுத்தே இருக்காங்க. யாருன்னு பார்த்தா மேமுக்கு நானே வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அது போலவும் ஒன்றுதான். சரி உங்க இதுல வந்து
3: சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்று வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லாத உலகம் கேட்டேன்,
4: விளையாட நிகழ்ச்சி பிரேக் அப்புறம் பாடல் கேட்கலாம். சுரா திரைப்படத்துல இருந்து
5: பர்சனல் லோன் ஆஃபர்
6: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
5: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
6: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
7: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
6: அப்ப நான் என்ன பண்றது?
7: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
6: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
7: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
8: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
9: Down, down, down.

நேர்களின் கவனத்திற்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1815 கிலோ ஹர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாக கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்மளோட ஆட்சி விமல் ராக் பீச்ல நம்ம கூட பயங்கரமா அலையோட விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். சோ சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அவர் நம்ம என்ன கனெக்ட் பண்ண முடியல. சோ நம்ம தொடர்ந்து கேட்கலாம், தொடர்ந்து பேசலாம், பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்காக ஒரு பாடல் வந்திருக்காங்க. ஒரு ட்ரெயின்ல ஏறி டான்ஸ் பண்ண எப்படி இருக்கும்? சோ ஒன் அண்ட் ஒன் மோஸ்ட்லி ஒரு சூப்பரான சாங் உயிரை திரைப்படத்துல உங்களுக்காக பாடுறது கேட்கலாம்.

0: ஜாலியோடு விளையாடி நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 5:37 பத்து மணி துளிகள் ஆகிட்டு இருக்கா. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஆர்ஜே விமல் வந்து ராக் பீச்சில் நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காங்க சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து பேச போகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க கால் கனெக்ட் பண்ணுவோம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நான் இங்க ஒரு விஷயம் புதுசா பாத்துட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பீச்ல எல்லாரும் கையில ஒரு விசிறி வச்சுட்டு நிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இவ்வளவு பெரிய விசாலமான ஒரு பீச்ல ஒரு கொஞ்சம் காத்து கிடைக்கலையாப்பா அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹாட்டாவும் ரொம்ப கொஞ்சம் சூடாவும் இருக்கிறதால அங்கங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா விசிறி வச்சுட்டு விசிறிச்சிருக்காங்க. இது பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்குது, சாட்சியா இருக்குது. பீச்ல ஒரு விசிறியா அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய விஷயத்த நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த தெரிஞ்சுக்க போறீங்க. சாங் கேட்டு நீங்க வந்துருங்க, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேங் வந்து பேச போறாங்க உங்களுக்கு.
0: ஓகே, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு முடிச்சிருக்காரு நம்மளோட ஆர்ஜே விமல். உங்களுக்காக வாலி திரைப்படத்தில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். அவங்க
2: December 30th, 1865. December 28th, 1881. The Statue of Liberty. December 7th, 1903. January 2nd, 1920.

0: பண்ணிட்டு இருந்தாரு. நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு பிளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரிந்தான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்க ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆயி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும். நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தர்ன கொடுத்தான். நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தர்ன பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தர்ன கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தர்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: அலையோடு விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. எக்ஸாக்டா நேரம் 5:43 மணி துடிகள்ல ஆர்ஜே விமல் ராக்பீஷ் வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் வாங்க.
1: வெல்கம் பேக் டு ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடுல நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறோம். வணக்கம், உங்க நேம்?
2: அபிராமி. தீபிகா.
1: நீங்க பாண்டிச்சேரியா இல்ல?
2: பாண்டிச்சேரி தான்.
1: ஓகே. சோ கூலா நீங்க வாக்கிங் பண்ணி வந்திருக்கீங்க. ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தானா இல்ல வந்து கசின்ஸா இல்ல யாரு நீங்க இருக்கு?
2: நாங்க சோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
1: எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க நீங்க?
2: 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருக்கோம்.
1: இருக்கீங்க. 7th ஸ்டாண்டர்ட்ல வந்து நீங்க இவங்களை மீட் பண்ணும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இவன் எனக்கு ஃப்ரெண்ட் தானா இல்ல வந்து ஃப்ரெண்டா இருக்கவன்?
2: பாக்கும்போது ரொம்ப இரிட்டேட் ஆன பர்சன். இவன் தான் எனக்கு பிடிக்கவே இல்ல.
1: எப்படி இருந்துச்சு?
2: ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்காம இருந்தது, அதுக்கப்புறம்
1: பிடிக்காம இருந்தது. திடீர்னு ஃப்ரெண்ட்ஸா வரதுக்குள்ள இது இதா இருக்கு.
2: ஒரு
1: பாயிண்ட் இருந்திருக்குல்ல, அது எந்த பாயிண்ட் ஞாபகம்?
2: இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டே ஆயிட்டும் போது இவ தனியா இருந்தா நான் பேசுறேன், அதுக்கப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்.
1: எனக்கு சூப்பர். ஸ்கூலுக்கு கிளம்பும் போது இப்ப நீங்க வந்து லீவ் போட்டீங்கன்னா நீங்க மாட்டி விட்டுருவீங்க இல்ல நீங்க லீவ் போனா இவங்க மாட்டி
2: விட்டுருவீங்களா?
1: உங்க ரெண்டு பேரும் தெரியுமா, உங்க மம்மி வந்து பேசிக்கோங்களேன். ஏய் பாத்தியா, அவங்க ரெண்டு பேரும் உங்க பொண்ணு என்ன மார்க் எடுத்துருக்காங்க?
2: அப்பாவுக்கு தெரியும். அப்பா இன்னும்
1: பயமா இருக்குமே. ஏன்பா உன் பொண்ணு என்னப்பா மார்க் எடுத்துச்சு? என் பொண்ணு இவ்வளவு மார்க் எடுத்துச்சு பாரா, இதையும் தான் அதே ஸ்கூலுக்கு அனுப்புற அப்படின்னு?
2: அப்படிலாம் கிடையாது.
1: முந்திரி கொட்டம் சொல்லுவாங்க. வாய்ப்பே இல்லையே.
2: எனக்கே
1: பிடிக்கும். என் பொண்ணா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லி ஆனப்பா.
2: ஆமா, உன்னால அப்படிதான் சொல்லுவாங்க.
1: அவங்க வீட்டுல இருக்கா அப்படி சொல்லுவாங்க?
2: நல்ல பொண்ணுன்னு
1: பேர் எடுத்துருக்கேன். எனக்கு ஐயோ, இது ரொம்ப கஷ்டம். யாராவது ரொம்ப டேஞ்சர். நீ வந்து நல்ல பொண்ணு பேர் எடுத்துட்டு வரும், என்ன மாதிரி உன்னாலே நான் மாட்டிட்டு. யாரும் வந்து சூப்பரா குக்
2: பண்ணுவான்.
1: ஓகே சூப்பர். என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்க? நீங்க ரொம்ப நல்லா சொல்லிட்டு இதுல ரெண்டு பேர்ல ஹேண்ட் ரைட்டிங் யார் சூப்பரா இருக்கும்? கோஸ்ட் டிங் அப்படின்னு நினைக்கதா இல்ல? ஓகே. அதே போல ஸ்கூல்ல மேம்ட வந்து நல்ல ஒரு நேமிங்ல எடுப்பாங்கல்ல ஒரு பர்சன், அது நீங்க தானா? நீங்க
2: எடுத்துக்கிறீங்க
1: வாங்க அப்படின்னு சொல்லி கூடுவாங்களா? அப்படின்னா ஏன் போய் டஸ்ட் வாங்கிட்டு வாமா அப்படின்னா?

0: கிளாஸ் 11th அங்கேயே அவள் என் கிளாஸ் போகுது, நான் அவள் கிளாஸ் போகிறதே தான் இருக்கும்.
1: வெளியே போயிட்டு ஐஸ்கிரீம்
2: அது போல
1: என்னெல்லாம்
2: பேசுவீங்களா?
1: நீங்க
2: கொஞ்சம் இவங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒண்ணுனா ஓடி போயிட்டு நின்றுருக்கீங்களா இல்ல பண்ணலாமா? ஒரு பெரிய பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும், உடனே ஐயோ மாட்டிக்கிட்டாளா அப்படியே பின்னாடி
0: போய் ஹெல்ப் பண்ணுவா, அதுவே எல்லாமே அவ தான் ஹெல்ப் பண்ணுவான்.
2: அதே போல வந்து உங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்குலாம் இப்ப போவீங்களா? இப்ப இவங்க வீட்டுக்கு நீங்க போறீங்களா இப்படி கேஷுவலா போவீங்களா இல்ல வந்து உங்க வீட்டுக்கு வெளியதான் நிக்கிறேன் வா அப்படின்னு
3: இன்னும் கொஞ்சம் நினைச்சோம், பட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் நிறைய கேள்விகள்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க விமல். சோ உங்களுக்காக ஒரு பாடல் வரது கேட்கலாம், வாங்க. என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே கேட்டு என்ஜாய்.
4: Yo mama, you know how me nirki say the dance floor, baby.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு,

0: இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: அலையோடு விளையாடி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கோம். சோ எக்ஸாக்டா நேரம் பாத்தீங்கன்னா 6:24 ஆயிடுச்சு. சோ நம்ம ஆர்ஜி விமல் நம்ம கூட அவரோட எவ்வளவு பயங்கர எஃபர்ட் எல்லாம் போட்டு நம்ம பயங்கர என்ஜாய் பண்ண வச்சாரு இந்த ஷோல. சோ நிறைவா அவருக்கு தந்த ரெண்டு வார்த்தைகள் கேட்டுக்கோம் வாங்க.
6: இப்போ இந்த பீச்ல வந்து நான் எனக்கு பார்த்த புது விதமான விஷயங்கள் எல்லாம் நடந்து பாத்தீங்கன்னா, ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுதான் நிறைய பேர் சுத்துறாங்க. அப்போ எப்படிதான் அவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கிடையவே தெரியல. நாம வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் ரெண்டு எடுக்கலாம் பார்த்தா கிடைக்க மாட்டேன். ஆனா இவங்க எல்லாம் பார்த்தா 4-5 ட்ரெஸ் சொல்லிட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வராங்க. அது பார்த்த பீச்ல ஃபுல்லா ஃபேன் இல்லாத ஒரு குறைய வந்து எல்லாருமே விசிறிட்டு இருக்காங்க. இது போல விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது வித்தியாசமா இருந்துச்சு. ஜாலியாவா என்ஜாய் பண்ண இந்த இடத்துல எல்லாருமே சூப்பரா ஜாலியா பண்ணா பேசினாங்க. ஃப்ரெண்ட்ஸும் வந்து எவ்வளவு அழகான விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாருமே நீ கேட்டு ரசிச்சிருப்பீங்க. ஸோ இந்த என்ஜாய்மெண்ட்டோட ஜாலியாக ஸ்பாட்லாம் கேட்டு ரசிங்க. தொடர்ந்து கிளம்பி ரெஸ்பாண்ட் பாயிண்ட் போய் நோட்டு கேட்டு என்றும் முகல் மாடுறது. நான் ஸ்டுடியோ கிளம்புறேன். பாய் பாய்.
5: தேங்க்யூ விமல். உங்களுக்காக நிறைய பாடல் வந்து கேட்கலாம். வாங்க தாண்டியா டான்ஸ் ஆடலாமா?

0: 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
0: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
0: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூரியகர்.
2: தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் ஒருநாள் பயணமாக நாளை கேரளம் செல்ல உள்ளார். கோவா மாநிலம் இன்று தனது 39வது உதய தினத்தை கொண்டாடுகிறது. நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எந்தவித சவால்களையும் எதிர்கொள்ள இராணுவம் தயாராக உள்ளதாக இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துபேதி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று தனது இராணுவ சேவையிலிருந்து விடைபெற்றார். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் ஒருநாள் அரசுமுறை பயணமாக நாளை கேரள மாநிலத்திற்கு செல்ல உள்ளார். கோட்டயத்தில் நடைபெறவுள்ள மலையாள நாளிதழான தீபிகாவின் 140வது நிறுவன தின கொண்டாட்டங்களை அவர் தொடக்கி வைக்க உள்ளார். மேலும் கண்ணூரில் ராஜ்யசபா உறுப்பினர் திரு சதானந்தன் மாஸ்டர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்க உள்ளார். குடியரசு துணைத் தலைவரின் வருகையை ஒட்டி அம்மாநிலம் முழுவதும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கோவா மாநிலம் இன்று தனது 39வது உதய தினத்தை கொண்டாடுகிறது. விடுதலைக்கு பிறகு நாட்டின் மிக முக்கியமான மாநிலங்களில் ஒன்றாக கோவா உருவெடுத்த பயணத்தை இந்த நாள் எடுத்து காட்டுகிறது. இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் இன்று பனாஜியில் உள்ள கலா அகாடமியில் நடைபெறும் மாநில தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டார். இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
4: கோவா மாநில உதய தினத்தை முன்னிட்டு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா அதன் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் அன்பான விருந்தோம்பலுக்கு மட்டுமல்லாமல் கல்வி, தொழில்நுட்பம், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகியவற்றில் அடைந்துள்ள முன்னேற்றத்திற்காகவும் புகழ்பெற்றது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவாவின் முன்னேற்றத்திற்கும் அடையாளத்திற்கும் பங்களித்த அனைவரையும் நினைவு கூறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த நிகழ்ச்சி என்றும், இந்த மாநிலம் தொடர்ந்து செழித்து விக்சித் பாரத் தொலைநோக்கு பார்வைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என்றும் தாம் நம்புவதாக கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா இந்திய விருந்தோம்பலின் சாரத்தை உலகிற்கு பிரதிபலிக்கும் கலாச்சார பாரம்பரியத்தின் ஒரு தனித்துவமான கலவை என்று புகழாரம் சூட்டினார்.
3: நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எந்தவித சவால்களையும் எதிர்கொள்ள இராணுவம் தயாராக உள்ளதாக இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துபேதி தெரிவித்துள்ளார். இன்று புனே தேசிய பாதுகாப்பு அகாடமியின் 150வது பயிற்சி நிறைவு விழா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உயர்தர நிபுணத்துவம், தலைமை பண்புகளுடன் நவீன தொழில்நுட்பத்திறனுடன் கூடிய கற்றலின் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். இந்திய ஆயுதப்படைகள் உயர் செயல்பாட்டு எச்சரிக்கை நிலையில் இருப்பதாகவும், நிலைமை மேலும் இராணுவ நடவடிக்கையை அவசியமாக்கினால் ஆபரேஷன் சிந்தூர் 2.0க்கு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த பயிற்சியிலிருந்து வெளியேறும் பெண் பயிற்சி மாணவர்களின் செயல்பாட்டை பாராட்டிய ஜெனரல் துவேதி, தைரியம், உறுதிப்பாடு மற்றும் இராணுவ சிறப்பு ஆகியவை பாலின பாகுபாடற்ற குணங்கள் என்றும் கூறினார். மேலும் பாதுகாப்பு சேவையில் மகளிர் பங்களிப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்த அவர், தேச சேவையை முதன்மையாக கொண்டு இந்த வீரர்கள் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்கிடையே புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநரும் புகழ்பெற்ற சமூக சீர்திருத்தவாதியுமான டாக்டர் கிரண்பேடி நேற்று நடைபெற்ற 150வது தேசிய பாதுகாப்பு அகாடமியின் பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் 21 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 354 பேருக்கு பயிற்சி நிறைவு பட்டங்களும் வழங்கப்பட்டன. இந்தி இதழியல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தி மொழியில் இதழியல் துறை தொடங்கியதை நினைவுகூரும் வகையில் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் மே 30 தேதி இந்நாள் கொண்டாடப்படுகிறது.

0: இந்தியாவின் முதல் இந்தி செய்தித்தாளான உதந்த் மார்த்தன் 1826 மே 30 கொல்கத்தாவிலிருந்து வெளியிடப்பட்ட நிகழ்வை இந்நாள் குறிக்கிறது. இந்தி இதழியலின் முன்னோடியாக கருதப்படும் பண்டிட் ஜூகல் கிஷோர் சுக்லா என்பவரால் இந்த செய்தித்தாள் தொடங்கப்பட்டு இதன் பதிப்பாசிரியராகவும் அவர் பணியாற்றினார். இந்நாளையொட்டி இந்தி மொழிக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்ட இதழியலாளர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் அறிஞர்களுக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் புதுடில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின்னர் இன்று தனது இராணுவ சேவையிலிருந்து விடை பெற்றார். நாட்டின் உயர்மட்ட இராணுவ அதிகாரியாக அவரது சிறப்பான பதவிக்காலம் இந்த விழாவின் மூலம் நிறைவடைந்தது. தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்த பின்னர் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையுடன் ஓய்வு பெறுவது தனக்கு பெரும் கௌரவம் என்று ஜெனரல் சௌகான் கூறினார். 40 மேலான சேவைக்கு பிறகு குடிமை வாழ்க்கைக்கு மாறும் தனது நிலையை குறிக்கும் வகையில் ஜெனரல் சௌகான் தனது பதவிக்காலம் திருப்திகரமாகவும் நிறைவானதாகவும் இருந்ததாக குறிப்பிட்டார். ஜெனரல் சௌகானுக்கு பரம் விசிஷ் சேவா பதக்கம், உத்தம் யுத் சேவா பதக்கம், அதி விசிஷ் சேவா பதக்கம், சேனா பதக்கம் மற்றும் விசிஷ் சேவா பதக்கம் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன. ஜெனரல் அனில் சௌகானுக்கு பின் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி பதவியேற்கிறார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹ்லைங் 5 பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்.
2: மியான்மர் அதிபர் தமது பயணத்தின் முதற்கட்டமாக பீகார் மாநிலம் கயாவில் உள்ள உலக புகழ்பெற்ற மகாபோதி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தார். பின்னர் புத்தர் ஞானம் பெற்றதாக போற்றப்படும் போதி மரத்தின் கீழ் அவர் தியானம் செய்தார். புத்த கயாவில் உள்ள பர்மிய மடாலயத்தையும் அவர் பார்வையிட்டார். இன்று மாலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை அவர் சந்திக்கிறார். தொடர்ந்து நாளை மியான்மர் அதிபர் இந்தியா மியான்மர் வர்த்தக மன்றத்தில் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். வரும் திங்கட்கிழமை இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று மற்றும் நாகரிக உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் கலந்துரையாட உள்ளார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக வணிகம் மற்றும் தொழில்துறை கலந்துரையாடல்கள் குறித்து ஆலோசிக்க June 2 மும்பைக்கு அவர் பயணம் மேற்கொள்ள உள்ளார். அவரது இந்த பயணம் இந்தியாவிற்கும் மியான்மருக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சார, வரலாற்று மற்றும் பௌத்த உறவுகளை ஆழப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: கிரேட்டர் நொய்டாவின் சூரஜ்பூர் பகுதியில் நிலையான முக்கிய கனிமங்களையும் மேம்பட்ட பொருட்களையும் உற்பத்தி செய்து வரும் லோகம் நிறுவனத்திற்கு மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல நவீன தொழில்நுட்பங்களில் லித்தியம் மின்கலங்களும் நிலை காந்தங்களும் மிக முக்கிய பங்காற்றுவதாகவும், இவை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட வேண்டுமென்றும் அதற்கான தொழில்நுட்பம் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட வேண்டுமென்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி விரும்புவதாக கூறினார். பிரதமரின் இந்த தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க லோகம் என்ற பெயருடைய ஒரு இளம் புத்தொழில் நிறுவனம் மிகவும் நுணுக்கமான ஒரு தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். காரைக்காலை அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய 1000 பக்தர்கள் திரண்டுள்ளனர். கோடை விடுமுறையின் கடைசி சனிக்கிழமையான இன்று தமிழக பகுதிகளான திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும், பிற மாநிலங்களான கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் 10,000 பக்தர்கள் சிறப்பு தரிசனம் செய்தனர். மேலும் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஆலய பிரம்ம தீர்த்தத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ள நிலையில் திருநள்ளாறு காவல் கண்காணிப்பாளர் திரு பழனிவேலு மற்றும் ஆய்வாளர் திரு பிரவீன்குமார் தலைமையில் திருநள்ளாறு பகுதியில் 100 காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் ஒருநாள் பயணமாக நாளை கேரளம் செல்ல உள்ளார். கோவா மாநிலம் இன்று தனது

39வது உதய தினத்தை கொண்டாடுகிறது. நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எந்தவித சவால்களையும் எதிர்கொள்ள இராணுவம் தயாராக உள்ளதாக இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று தனது இராணுவ சேவையிலிருந்து விடை பெற்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21, 8 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. எஸ், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எஃப்எம் ரெயின்போல நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2275230. வெளியூர் நேரா இருந்தீங்கன்னா 0413 என்ற புதுவையோட முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் நேயர், வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம் சார், புவனையில இருந்து வீரமணி பேசுறேன் சார்.
1: வீரமணி சார், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார்.
2: உங்களுக்கு கோல்டா இருக்கு சார், உடம்பு கொஞ்சம்
1: பாத்துங்க. ஆஹா, கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே, பாத்துக்கலாம் சார். சார், என்ன படத்துல இருந்து பாடல் வேணும் உங்களுக்கு?
2: ஊர்காவலன் படத்துல இருந்து
1: என்ன பாட்டு சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க.
2: மேலம் கொட்டி ஆடு.
1: ஓகே ஓகே,
2: மேடை ஒண்ணு போடு.
1: ஓகே ஓகே சார், உங்களுக்கான பாட்டு இதோ சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
2: நன்றி சார், நன்றி.

சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகளின். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.

0: நேரம் 6:47 ஆயிட்டு இருக்கு. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா இளமங்கலம் முருகன் கே எஸ் ரவிக்குமார் பிறந்த நாள் இன்று. முத்து திரைப்படத்திலிருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி, அந்த பாடல் வேணும் சார்.
0: ஆஹா, சூப்பரா கேட்டீங்க. இது உங்களுக்கான பாடல், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: உங்களுக்கு மாலை நன்றி சார். வணக்கம் சார்.
0: நன்றி சார். நன்றி சார்.

0: நேரம் 6:34 35 நொடிகள் ஆயிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போல கேட்டிருக்கீங்க மனம் வருமதே நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் என்ன விருப்ப பாடல் கேட்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: எங்கள் அன்புக்குரிய தோழருக்கு பொன்பாலை வணக்கம்.
0: பொன்பாலை வணக்கம். யார் எங்கிருந்து?
1: கலையரசு நல்லா பாளையம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும்?
1: ஆடலும் பாடலும் கூடலும் என இந்த பொன்மாலை நேரம் பொய்க்கால் குதிரையில் வரும் பொட்டு வைத்த பொண்ணுக்காக ஒரு பாடல். இதுவும் எமக்கான இன்றைய இசை தேடல். இதுவரை வானொலியில கேட்காத ஒரு துள்ளிசை பாடல எமக்காக தேடி கொடுத்து தங்களுக்கு நன்றி.
0: நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இதோ உங்களுக்கான பாட்டு.
1: நன்றி.
0: நன்றி சார்.

0: நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 6:41 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டுருக்கீங்க மனம் விரும்புதே. உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்களும் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் ஒரு 2275230. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்கிருந்து?
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க சார்.
1: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: நலமா இருக்கீங்களா?
1: அதிகாலை
0: நிலவே, ஏன் இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார்?
1: டி ஜெயச்சந்திரன் அண்ட் ஜானகி இவர்கள் பாடிய பாடல் சார். நம்மளை விட்டு டி ஜெயச்சந்திரன் சார் மறைந்து 2.5 ஆண்டுகள் ஆகும் சார்.
0: ஓகே, அவரோட நினைவுக்குறமா அவரோட பாட்டு கேட்டலாம். ஓகே, வா.
1: நிச்சயமா சார்.
0: நன்றி சார், அழகான குரல்ல இந்த பாடல் கேட்டலாம். நன்றி சார்.
1: மிக்க நன்றி சார்.
0: நன்றி சார்.

0: நேரம் 6:46, 41 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டிருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. என் கூட ஆர்ஜே ஜனா கூட நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி
0: சார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு
0: சார். என்ன படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
1: உற்சாகமா இருக்கு சார்.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கும் உங்களோட குரல் எல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார்.
1: கிடைச்ச குடுப்போம் சார். பிடிச்ச படம் வந்து சிப்பிக்குள் முத்து.
0: ஓகே.
1: இந்த படத்துல வந்து மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு, அற்புதமான பாட்டு சார்.
0: ஆஹா, மனசு மயங்கும் அப்படின்னும் போது பாட்டாவே பாடி சொல்லிட்டீங்க.
1: நன்றி சார்.
0: இதோ உங்களுக்கான பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 6:53, 8 நொடிகள். மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து சார்?
1: சார், சென்னையில இருந்து மணலி மாறன் பேசுறேன் சார்.
0: மாறன் சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் நலமா இருக்கும். என்ன படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
1: சார், திரைப்படம் பெரியண்ணா.
0: ஓகே,
1: பாடல் வந்து தன்னானே தாமரப்பு. இந்த பாடல் மாலை வேலையில நம்ம கேக்கிறதுக்கு ஒரு இனிமையா இருக்கும்.
0: ஓகே, ரொம்பவே சூப்பரான பாட்டு இல்லையா?
1: வேலையில இருக்கிறவங்க வேலையை முடிக்க சீக்கிரமா ட்ரை பண்ணுவாங்க, முடிச்சவங்க வீட்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக் இருக்கிறதுனால இருக்கிற வண்டியை சீக்கிரமா முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்ற அந்த ஒரு பரபரப்புலயும் விருப்பம் கேக்குறதுல பாண்டிச்சேரியில ஒரு இன்பமா ஒரு பாட்டை
0: கேட்கலான்ட்டு. அதாவது இந்த மாதிரி பாட்டு கேட்கும் போது நம்ம வேலையும் கடகடன்னு சீக்கிரமா செஞ்சிரும் இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. லைனை போட்டுட்டு நான் கண் மட்டும் அந்த லைன் போன்ல பாத்துக்கிட்டே இருந்தேன், வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன்.
0: ஓகே ஓகே,
1: நீங்க கூட எடுத்து ஃபர்ஸ்ட் அலோன் சொல்லும் போது பாத்தீங்கன்னா என்னுடைய வாய்ஸ் வந்திருக்காது, நான் அதுக்கப்புறம் தான் எடுத்து அலோன்.
0: சரிங்க சார், சரிங்க சார். உங்களுக்கான பாட்டு இதோ கேட்டுலாம் சார். எஃப்எம் ரெயின்போ
1: கண்டிப்பா நிகழ்ச்சியில கேட்கலாம். நன்றி, வணக்கம் சார்.

0: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கு நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.

0: இனி தொடர்வது இரவு 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 134வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒளிபரப்ப கேட்கலாம். ஆகாஷவாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதன்முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் கீழ் செயல்படும் இந்த ஹஜ் குழு ஹஜ் புனித யாத்திரையில் இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்கியதற்காக லபாய்ஸ்டம் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. கேரளாவில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் ஒருங்கிணைந்த போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கணிசமான அளவு போதைப் பொருட்கள் மற்றும் மனோவியல் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளது. புதுச்சேரியில் வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் 1164 பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தலைமையில் அதிகாரிகள் இன்று பாதுகாப்பு சோதனை மேற்கொண்டனர். ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அகமதாபாத்தில் நாளை குஜராத் அணியும் பெங்களூரு அணியும் களம் காண்கின்றன. இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையேயான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேரம் 7:08. எஃப்எம் ரெயின்போல கேட்டிருக்கீங்க மனம் வருமதே நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம்ப்பா, நான் சேதராப்பட்டில இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன்ப்பா.
0: ஆஹா, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்ப்பா. இந்த பாட்டை கேட்க எவ்வளவு நேரம் காத்திருந்தேன்.
0: ஆஹா, என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்?
2: செந்தூர பூவே படத்துல இருந்து. செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாற்றே, அந்த பாட்டு.
0: ஓகே, தேன் சிந்த வா வா அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஏன் இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்ன ஸ்பெஷல் இருக்கு இந்த பாட்டுல?
2: ராம் கி நிரோஷா பாட்டு எப்பயுமே நல்லா இருக்கும், அதனால.
0: சரி, உங்களுக்கான பாடல் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
2: நன்றிப்பா.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேயர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 7:08 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டிருக்கீங்க மனம் வரும்போதே என் கூட ஆர்ஜே ஜனா கூட. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம் சார், சென்னை ஊரப்பாக்கம் சிவகுமார்.
1: சிவகுமார் சார், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். என்ன படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
2: சார், எனக்கு கில்லி படத்துல இருந்து அப்பாடி போடு. இந்த சாங் வந்து எனக்கு பிறந்த நாளுக்காக சிறப்பு பாடல்.
1: ஆஹா,
2: பிள்ளைகள் வந்து விரும்பி கேட்டாங்க.
1: ஓகே, உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பா பர்த்டே விஷஸ் சார். ஹாப்பி பர்த்டே.
2: ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
1: சோ உங்களுக்கு அந்த பர்த்டேக்காக இந்த சாங் உங்களுக்கு ஸ்பெஷலா நான் டெடிகேட் பண்றேன் ஆர்ஜே ஜனா. தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு.
2: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி சார்.
2: புதுச்சேரி எஃப்எம் ரொம்ப கேக்குறேன் சார், நான் விரும்பி கேக்குறேன்.
1: கண்டிப்பா சார், தொடர்ந்து கேளுங்க சார்.
2: ஓகே சார், தொடர்ந்து கேக்குறேன் சார்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: ஏய், இங்க தாதா கிங்.
6: கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளை தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை எஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா போன்ற மாநிலங்களின் வளர்ச்சி முக்கியமானது என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவாவின் பனாஜியில் 40வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், வளர்ச்சியையும் கலாச்சாரத்தையும் சமமாக கொண்டு கோவா மாநிலம் செயல்படுவதாக தெரிவித்தார். சிறந்த சுற்றுலா தளமாக விளங்கும் கோவா மாநிலம் கலாச்சார பாரம்பரியத்திலும் சமூக நல்லிணக்கத்திலும் இலக்கியத்திலும் சிறப்பாக விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி, சுகாதாரம், டிஜிட்டல் நிர்வாகம் உள்ளிட்டவைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்தியதற்கு முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்தை அவர் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் தீன்தயாள் சுகாதார திட்டத்தை திரு சி பி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் June 1 முதல் October 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கும் இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் விவசாய பண்ணை பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கம் நாளை முதல் 1 மாத காலம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்திற்கான ஆயத்தப் பணிகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், கேத் பச்சாவோ அபியான் என்ற இந்த இயக்கம் பஞ்சாயத்து முதல் அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். குறைந்த அளவில் சரியான உரங்களை பயன்படுத்தி அறிவியல் பூர்வமான ஆலோசனைகளுடன் வேளாண் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வது குறித்து இந்த திட்டத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வானிலை, மண்ணின் தரம், விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள் ஆகியவை குறித்து இந்த விழிப்புணர்வு முகாம்களில் விவசாயிகளுக்கு நேரடி ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் அறிவியல் பூர்வமான ஆலோசனைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்று தேசிய அளவில் இதனை வெற்றி பெறச் செய்ய ஒத்துழைப்பு தருமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட சமாதான் தீதி பொதுமக்கள் குறைதீர் கட்டமைப்பை இன்று மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்கள் குறைகளை தங்கள் குரலிலேயே பதிவு செய்து விரைந்து நிவாரணம் பெறுவதற்கு இந்த கட்டமைப்பு உதவிடும் என கூறினார். 22 இந்திய மொழிகளில் குறைகளை தெரிவித்து விரைந்து தகவல் பெறுவதற்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படையான சட்டங்களுக்கு உட்பட்டு தேர்தல்களை நேர்மையாக நடத்துவதாக கூறினார். மக்களவைத் தேர்தலின் போது 1.80 கோடி பேர் தேர்தல் பணியில் ஈடுபட்டதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார்.

0: தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். பெங்களூருவில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறும் கேட்டுக் கொண்டார். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குடிமைப்பணி தேர்வு முடிவுகள் குறித்து தவறான விளம்பரம் வெளியிட்ட தனியார் பயிற்சி மையம் மீது 7 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2023ஆம் ஆண்டு வெளியான தேர்வு முடிவுகள் தொடர்பான விளம்பரத்திற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். பயிற்சி மையங்கள் வெளிப்படைத்தன்மையாகவும் பொறுப்புடனும் நேர்மையாகவும் செயல்படுவதை உறுதிப்படுத்த இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பல்வேறு பயிற்சி மையங்களுக்கு 1,46,00,000 ரூபாய் மதிப்பிலான அபராதம் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். மாணவர்களின் நலனை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கேரளத்தின் பல்வேறு இடங்களில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை நடத்திய சோதனையில் 24 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவனந்தபுரம், கொச்சி, மலப்புரம் உள்ளிட்ட நகரங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறந்துவிட்ட பின்புதான் அந்நாட்டுடன் சண்டை நிறுத்தம் குறித்து ஒப்பந்தம் நிறைவு பெறும் என குறிப்பிட்டார். அணு ஆயுதத்தை அந்நாடு முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும், அங்குள்ள யுரேனியத்தை முற்றிலுமாக அகற்றுவதற்கு அமெரிக்காவை அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறினார். இருப்பினும் ஈரான் அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் 5 நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் விமான நிலையத்தில் அவரை வரவேற்றார். இன்று காலை பீகார் மாநிலம் கயாவில் உள்ள மகாபோதி கோவிலில் அவர் வழிபட்டார். மியான்மர் அதிபர் நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதியிலும், லட்சத்தீவுகள் மற்றும் கன்னியாகுமரி பகுதியிலும் பருவமழை நெருங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் உள்ள மீனவர்கள் வரும் 3ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் தற்போது நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 4.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்துள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வாங் ஹோ கிம் சுவாங் ஜே சியோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம்

பெருங்காற்றம் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரிஸ்டனில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:25. நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: எஃப்எம் ரெயின்போல கேட்டு இருக்கீங்க மனம் வரும்போதே ஆர் ஜே ஜனா கூட நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்கிருந்து?
3: சார் வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
3: திருக்குள்ள ராஜா.
0: ராஜா சார், நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு.
0: ஓகே, என்ன படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
3: நாளைய செய்தி.
0: நாளைய செய்தியில இருந்து என்ன பாட்டு சார்?
3: மன்மதா.
0: ஓகே, மன்மதா உங்களுக்கான பாடல் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: நன்றி சார்.
0: நன்றி சார்.

0: நேரம் 7:32 8 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போல கேட்டிருக்கீங்க. மனம் விரும்புதே ஆர்ஜே ஜனா கூட நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார், நான் வடலூர்ல ராஜன் பேசுறேன் சார்.
0: ராஜா சார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், எல்லாரும் நலமா இருக்கும். என்ன படத்துலேருந்து பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: எனக்கு சட்டம் ஒரு இருட்டறை பட்டிலிருந்து தனிமையிலே புதுராகும் அந்த பாட்டு வேணும் சார்.
0: ஏன் இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார்?
1: அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு.
0: சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்குமா? ஏன் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும்ட்டீங்க.
1: அது ஆமா, நம்ம ரேடியோ ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அந்த பாட்டு போடுவாங்க. அப்போ 80 சின்ன, எனக்கு 52 வயசு ஆகுது இப்போ.
0: ஓகே ஓகே,
1: அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: இளமை காலத்துல இருந்து அந்த பாட்டை கேட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமா, 1981 வந்த பாட்டு அது.
0: ஓகே ஓகே சார்,
1: எல்லா ரேடியோலயும் கேட்பேன் அந்த பாட்டு. ரேடியோலாம் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே சார், இப்போ அதே மாதிரி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி சார்.
0: நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி சார்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: நேரம் 7:38 39 நொடிகள் ஆயிட்டு இருக்க எஃப்எம் ரெயின் போல கேட்டிருக்கீங்க மனம் விரும்புதே வித் மீ ஆர் ஜே ஜனா. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் எங்க இருந்து? வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? நான் பாண்டியிலிருந்து ஜெயா பேசுறேன்.
0: ஜெயா மேடம், நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன் சார்.
0: ஓகே, என்ன படத்துல இருந்து பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வாழ்வே மாயம், பாடல் நீல வானம் ஓடை.
0: வாழ்வே மாயமா? ஏன் வாழ்வே மாயம் அப்படின்னு சொன்னீங்க நீங்க? அந்த படம் பேர் அதுதான், ஆனா வாழ்வே மாயம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே, என்ன பாட்டு வேணும் அதுல? ஹலோ. ஓகே, அவங்களுக்கான பாடல் வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 7:44 ஆயிட்டு இருக்க எஃப்எம் ரெயின் போல கேட்டு இருக்கீங்க. மனம் வருவது நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர்.
0: நலமா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நானும் சூப்பரா இருக்கேன். அப்படியே சாட்டர்டே சூப்பரா இனிமையான பாடல்கள்லாம் கேட்டு அப்படியே
0: என்ன பாட்டு வேணும் சார்?
1: எனக்கு கண்டுகொண்டேன் இந்த திரைப்படம், எங்கே எனது கவிதை, இந்த சாங்கோட இந்த மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் உணர்வு பூர்வமா இந்த பாட்டு ஒவ்வொருத்தரோட மனசுல எங்கேயோ ஒரு வகையில தொடரா மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: எஸ், எங்கே எனது கவிதை இப்ப உங்களுக்காக.
1: கண்டிப்பா, தேங்க்யூ சார்.
0: நன்றி சார் கால் பண்ணதுக்கு.

0: நேர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 7:51:30 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டு இருக்கீங்க மனம் விரும்புது நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து? ரவி சார். என்ன படத்துல பாடல் வேணும்?
1: பாசமலர்.
0: பாசமலர்ல இருந்து என்ன பாட்டு சார்?
1: மலர்களே போல் தங்கை உறங்குகிறார்.
0: ஆஹா, என்ன ஒரு அருமையான பாட்டு இல்லையா?
1: ஆமா சார்.
0: ஓகே, ஏன் இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: தங்கை உமாக்காக.
0: ஓகே, உங்கள் தங்கை உமாக்காக இந்த பாட்டு எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு.

0: மனம் விரும்புத நிகழ்ச்சியோட நிறைவுத்தனமா வராரு யார் அந்த லக்கி காலர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் இங்க இருந்து? நலமா இருக்கேன் சார். ஜெயராஜ் சார், உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடல் சார்? ஓகே, இதோ உங்களுக்காக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி சார்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷவாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷவாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மேகாலயா முதலமைச்சர் திரு கான்ராட் கே சங்மா ஆகியோர் இன்று ஷில்லாங்கில் போலோவில் உள்ள JN விளையாட்டு வளாகத்தில் ஒருங்கிணைந்த விருந்தோம்பல் மற்றும் விளையாட்டு வளாகத்தை திறந்து வைத்தனர். புதுச்சேரியில் வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் 1164 பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தலைமையில் அதிகாரிகள் இன்று பாதுகாப்பு சோதனை மேற்கொண்டனர். வானில் ஏற்படும் அரிய நிகழ்வான ப்ளூ மூன் நாளை நடைபெற உள்ளது. ஒரே மாதத்தில் 2 முறை பௌர்ணமி நிலவு தென்படுவதால் இதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் திரு கிறிஸ்பின் கார்த்திக் தெரிவித்துள்ளார். வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வரும் 2ஆம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நாளை அகமதாபாத்தில் குஜராத் அணியும் பெங்களூரு அணியும் களம் காண்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நார்த் வெஸ்ட் ரோனிஸ்க்.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: சைபாலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
6: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
7: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
8: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
7: கண்டிப்பா தேவையில்லை.
8: என்றும் அக்கறையுடன்
7: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

நேரம் 9:16:15. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். விசில் திரைப்படத்தில் இருந்து

0: பேன் சிந்தே வானம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. ஆர்ஜிச்சுனா கூட நிகழ்ச்சியில் நடந்த பாடல் கேட்கலாம். காக்க காக்க திரைப்படத்தில் இருந்து.
1: ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

நேரம் 9:26:24. தேன்சிந்தே வானம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததா பாடல் கேட்கலாம், காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம் நேர்களே.

நேர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். தேன் சிந்தை வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், காதல் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:49 நான்கு நொடிகள். FM Rainbow 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்ததே வானம். ஆர்ஜே ஜனா கூட நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்கலாம். புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:54. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்தேவானம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் கேட்கலாம் போஸ் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:54. சிந்ததி வானம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க FM Rainbow 102.8. அடுத்ததா பாடல் கேட்கலாம், வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் இருந்து.

நேரம் 10:15:26 ஆயிட்டு இருக்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. தேன் தேவானம் ஆர்ஜே ஜெனா கூட நிகழ்ச்சியில அடுத்தாக பாடல் கேட்கலாம். ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில் இருந்து.

0: நேரம் 10:56 எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தெய்வானம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஆர்ஜே ஜனாவோட கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா பாடல் கேட்கலாம், பருத்தி வீரன் திரைப்படத்திலிருந்து.
1: ஏழை

நேரம் 10:32 43 நொடிகள். தேன் சிந்ததி வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், உன்னாலே உன்னாலே திரைப்படத்தில் இருந்து.

நேரம் 10:38 28 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போல கேட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் கேட்கலாம், கிரீடம் திரைப்படத்திலிருந்து.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சி நடந்த பாடல் கேட்கலாம். பொல்லாதவன் திரைப்படத்தில் இருந்தேன்.

நேரம் 11 மணி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை, அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி இதர நிகழ்ச்சிகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தேவிகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். வாழையில் நவீன சாகுபடி தொழில்நுட்ப முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி. காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும், சதுப்பு நில காடுகளும் காலநிலை மாற்றமும் தொடர்ச்சி. வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, இதில் செய்தி மலர் இடம்பெறும். 7:25 நலமாய் வாழ, உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கான பொதுவான அறிவுறுத்தல்களை வழங்குகிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 வணக்க மக்களே, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை. நேரலை இணைகிறார் ஆர் ஜே அஸ்மத். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 முதல் 10:32 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ. மீண்டும் 10:33 இருந்து

10:53 வரை கெட் செட் கோ. 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள், புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ரெயின்போ கிட்ஸ். 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சீனு. 6:20 முதல் 7:00 வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 7:57 வரை மனம் விரும்புதே. 8:00 இன்று காலை 11:00 அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம், மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு. 8:30 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸின் அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:00 முதல் பிற்பகல் 1:00 வரையிலும், இரவு 7 மற்றும் 8:00 செய்தி சுருக்கம் இடம்பெறும். காலை 8:15 பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே. மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை நாளை காலை 11:00 மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும், FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும், FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.